0: இணையத்தினோட விடிய நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 34 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

வேங்கட திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. காலைப்பொழுதின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5 மணிக்கு 40 நிமிடமாக இந்த வழி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு நேர்படுத்துங்கள் 0712-775-0003 அதே போல 0712-775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கு கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்தமேகம் முடிய உத்தியோகபூர்வமான முகரன் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதோடு கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை பாராயஸ்டர் சிவகுமார் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உடுப்புக்குளத்தில் இருந்து முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. பத்தில் இருந்து ஐயக்கடை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு குணசீலன் ஈடன் சேம்குமார் பாதுகை சின் தம்பி வெளிமலை செல்வரம் கிருஷ்ண பக்தன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அர்ப்பணக்கிருந்து பாரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. தன்னுடைய அன்பு கணவர் அப்துல் ஜமால் கந்தலை கே உபைதீன் சபிகா சத்தார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இனிய காலை நேர வணக்கம். டிகோய தரவாலை மீட்பிரிவு நேசர் இல்லத்திலிருந்து துரைராஜ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மகாலட்சுமி துரைராஜ் துலக்ஷன் துவாஷினி பிரவீனா அருள்மொழி புஷ்பராணி திருச்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் பாலு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதோடு அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சிவானி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா. நாங்கள் முடிவு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இனிய காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சிவானி எப்படி இருக்கீங்க. நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நான் ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வேறுவலையில இருந்து தர்கா நகர் ரிம்சான் ரிந்தாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்காங்க. ரொம்ப நன்றி நவீன். இனிய காலை நேர வணக்கம் மக்கா மட்டக்கிழப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட கெண்டி பெண்வில இருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்து கொள்வதாக நாவலப்பிடித்து ஸ்ரீநீலா வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் மக்கா நான் சந்தியா நிகழ்ச்சி அருமையாக இருக்கின்ற வாழ்த்துகள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒளியவருக்கும் பாடுறது குருவி திரைப்படத்துக்காக.

மாத்தலையிலிருந்து அனில் குமலி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ரிக்னோ ஹோட்டல்ல ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாம் சொல்லிருக்கிறாங்க. இதுவிலே மஸ்கிலியா பிரவுன் சீட்ல இருந்த அஜித் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தலைவர்களை சிவா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாகல் இருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதில் கஸ்கில் இருந்து சூரியகுமார் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மொனராக்களை தனலட்சுமி வந்திருக்கிறாங்க. பிரியமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மயிலம்பாவில இருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஸ்ரீகாந்த் தர்ணிகளின் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதுவிலே அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மேரி வந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டிருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். பிரியமான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சிவானி. நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்பராஜ், அன்பரசன், புவியரசன், சுதர்ஷினி, மணி மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டு பதிலிருந்து ஆறுமுகம் ஞானகுரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இதுவே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மதுகம்மா அம்பேத்தனில் இருந்து பனிமலர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இதேவெளி இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி பாடல் தேர்வுகளாம் அருமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சாந்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கலாங்களாம். ஹெட்டன்ல இருந்து பாஸ்கரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சிவானி. உங்களுக்கும் எமது சொந்தங்களுக்கும் காலை நேர வணக்கம். அவிசாவளை பேண்டர்கெஸ்டிலிருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களா. நித்திவாணி மற்றும் பிள்ளைகளான கிருஷாந்தனின், துஷ்யந்தனின், ருகன்யாஷினி, கோபியாஷன் மற்றும் சுரேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடுகிறது கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஆட்டோ விஸ்வநாதன் யட்டியந்தோடு நிகழ்ச்சி கேட்டு இருக்காங்களாம். ராம்சி மற்றும் ஜெகன், சங்கீதா, அருள் செல்வி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடுவது கேட்டுக்கிறாங்க. பாதமுனிலிருந்து மஹ்ரூக் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் இனிமையான காலை நேர வணக்கங்களோடு செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மீப்பிடி கந்தையில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாங்க. இதேவெளி பெரிய கலாறு உதயபுரம் உதயம் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோட பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். ஹெடன் கேம்லிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோட பகவந்த் ராவா கேம்பெயின்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தலிருந்து சிவமூர்த்தி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ரெய்னாஸ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. மாத்தலிருந்து சொந்தங்கள் யாவரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அப்பத்தலை இதழ் கஸ்கிலிருந்து பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறாங்க. மகன் கிருஷாலன், அப்பா பாலகிருஷ்ணன், அதே போல அம்மா ஆஷா, தம்பி ஹரிஷ் மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கீரிமலையிலிருந்து ரமேஷ்குமார் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு உமேஷ்காந்த் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். டிக்கோயில இருந்து சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை பாடல்

மதராசப்பட்டினம் திரைப்படத்துக்காக ஜி வி பிரகாஷின் இசையில் பாடல் அளித்து வருகிறது. தோஷக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையே பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0712-7875-0301 அதே போல 0712-7875-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமேக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையே பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் காலை 6 மணிக்கு இருந்து 6 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளும் இது காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சி.

வேலைகளாக நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:33 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:33 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நன்மை, ரிஷபம் சினம், மிதுனம் அனுகூலம், கடகம் பாராட்டு, சிம்மம் கீர்த்தி, கன்னி அமைதி, துலாம் முயற்சி, விருச்சிகம் ஊக்கம், தனுசு லாபம், மகரம் விருப்பம், கும்பம் பொறுமை, மீனம் ஆதரவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நன்மை, ரிஷபம் சினம், மிதுனம் அனுகூலம், கடகம் பாராட்டு, சிம்மம் கீர்த்தி, கன்னி அமைதி, துலாம் முயற்சி, விருச்சிகம் ஊக்கம், தனுசு லாபம், மகரம் விருப்பம், கும்பம் பொறுமை, மீனம் ஆதரவு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வசந்த உறவுகள் அதே போல இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இந்த தோட்டம் மீன விடியில் இருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டு அன்பு மனைவி கௌதமி மகன் மற்றும் மகன் சந்தீபன் ஆகியோர் நிகழ்ச்சி உடைந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாவனிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையே பகிர்ந்து கொள்வதாகவும், சுறுசுறுப்பான காலை நேரம் தென்றல் வீசும் காலை எங்களையும் ரொம்ப உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்களுடைய குரல் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. யார் வந்திருக்கிறாங்க? சவந்த் ராஜா வாணி வந்திருக்கிறாங்க. எட்டியாந்தோட்டியில இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், ரொம்ப நன்றி. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணிபாலன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய நீலாவணை கிருஷ்ணா வந்திருக்கிறாங்க. இதேவேளை திஸ்ஸ மகாராமிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கிறேன். சொந்தங்கள் யாரும் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கென்யா மஃபூட் நகர்லிருந்து நசூர் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாயக்கா இனிமையான காலை நேர வணக்கம். இன்று அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மிஸ் கிளியாலிருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஷக்கிலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. செங்கணிதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் அன்பின் அறிவிப்பாளர் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கின்றோம். ஜிஏஎம் ரேஸ்வான் வந்திருக்கிறாங்க. பேருவலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி ரேஸ்வான் நிகழ்ச்சியோடு இந்த கொண்டு வைக்க. அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி ராஜா வட்டவலையை புகையீத நிலத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கேரளினா ஆகாஷ் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறத வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு வேலம்பட்டிலிருந்து ராவி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சுபிக்ஸா யது மற்றும் கமலினி அதே போல திவேக்ஷா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. வாணிச்சேர்ந்த அஜய் ஆகியோர் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா திருமாலினி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹட்டன் அந்த கலாதேவி ஐயா துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. புவனேஸ்வரி மங்கையரசி வந்திருக்கிறாங்க. ரசலகம குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. இதுவரை தெய்வ நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சிவா நோரூடு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதுவரை மாணிக்கா வத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அட்டாம்பேட்டையிலிருந்து சிவச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. பெனக்காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நாவலப்பேட்டையிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு யாழ்ப்பாணத்தில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டதாக தயாகரன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நிகழ்ச்சி அடுத்த முறை இனிமையான பாடல்கள்

ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று சில போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இந்த தத்தனை அன்பு சங்கங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி.

0: வணக்கம். நாளடிகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். நீதியரசர்கள் நீதிபதிகளுடைய வயதிலை அதிகரிப்பதற்கு எடுத்த தீர்மானத்திற்கு சட்டத்தண்ணிகள் சங்கம் தன்னுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்த தொடர்பான தகவல்களை பார்த்திருந்த அதே நேரத்தில் நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதிலையை நீடிக்கும் தீர்மானத்தை எதிர்த்து விசேட பொதுக்குழு கூட்டத்தில் இப்பொழுது சட்டத்தண்ணிகள் சங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது என்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடத்தில் நீதியமைச்சருடனான சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியுடனான ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருமாறு சட்டத்திரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருப்பதான தகவல்களும் இவ்வாறு வெளியாகியிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இலங்கைக்கு வருகை தருள்ள இந்திய விவகார உயர்மட்ட பிரதிநிதி என்பதான மற்றொரு செய்தியும் இதனோடு இணைந்ததாக வெளியாகி இருக்கிறது. இதனிடத்தில் இந்திய மீனவர்களின் அடாவடியால் வடக்கில் கடல் வாழ்வாதாரம் அளிப்பு, வடபகுதி மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இதனிடத்தில் 175 அதி அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. டெங்கு நோயினுடைய ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக இவ்வாறு அடையாளம் காணப்பட்டிருக்கிற பகுதிகளாக இவை அமைகிறது. அதனிடத்தில் பலத்த காற்று கடல் சீற்றம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்பதான மற்றும் ஒரு தகவலும் வெளியாகிறது. சுற்றுலா பயணிகளின் வருகை 1.3 மில்லியனை தாண்டியிருப்பதான தகவல்கள். நிதி ஸ்திரத்தன்மைக்கான மாற்றீடு பரிவர்த்தனை தரப்படுத்தலில் இலங்கை முன்னேற்றம் அடைந்திருப்பதாக பிரதியமைச்சர் அனல் ஜெயந்த ஃபெர்னாண்டோ தெரிவித்திருப்பதான தகவல்களும் இதனோடு இணைந்ததாக வெளியாகிறது. மீண்டெழும் செலவினத்தை குறைத்து மூலதன செலவை அதிகரிக்க திட்டம் என்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கு வெளிப்படுத்தியிருக்கிற கருத்துக்களும் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. சமிந்த விஜயசிறிக்கு ஏற்கனவே 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவருடைய எம்பி பதவி பறிபோகும் என்பதான தகவல்களும் தரப்பட்டிருக்கின்றன. இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் வெளியாகி இருக்கிற முக்கிய செய்திகள். இவை குறித்து இப்போது நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிற தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறதே. பிரதான செய்தியாகும். இதனை நாங்கள் அவதானிக்கலாம். தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி, இந்திய மீனவர்களின் அடாவடியால் வடக்கில் கடல் வாழ்வாதாரம் அழிப்பு, வடபகுதி மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி கடலில் போராட்டம், குறிகட்டுவானில் படகுடன் இறங்கி கவன ஈர்ப்பு, ஜனாதிபதிக்கு மகஜர் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறல்களையும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் செயற்பாடுகளையும் கண்டித்து நேற்று புதன்கிழமை வடபகுதி தீவக பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தியவாறு இவ்வாறு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். குறிகட்டுவான் இறங்குதுறை கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இவர்கள் இந்திய மீனவர்களின் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதிக்கு அவசர மகஜரையும் அனுப்பியிருக்கிறார்கள். இந்திய இழுவை படகுகளின் சட்டவிரோத அத்துமீறலால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாக இவர்கள் கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனிடத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்களும் அளிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறித்த போராட்டக்காரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய மகஜரில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெடுந்தீவு, நைனாதீவு, வேலனை, இழுவைத்தீவு, அணலைத்தீவு, யாழ்குடா, பாக்குநீரணி மற்றும் மன்னார் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பாரம்பரிய மீனவ சமூகங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டின் கடல்வளம் மற்றும் கடல்சார மரபை பாதுகாப்பதற்காக அரசின் உடனடி தலையீடு அவசியம் என்பதுவே இவருடைய கோரிக்கையாக அமைகிறது. பல தசாப்தங்களாக இந்திய இழுவை படகுகள் எமது கடற்பரப்பைக்குள் அத்துமீறி அடிமடை இழுவை மீன்பிடியில் ஈடுபடுகின்றன. இதுவரும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கை மாத்திரமன்றி கடலடி தளங்கள், பவளப்பாறைகள் மற்றும் மீனவர்களின் இனப்பெருக்க பகுதிகளை அழிக்கும் செயற்பாடாகவும் உள்ளது. இந்த நடவடிக்கைகள் வடக்கின் கடல்சார் பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் நாட்டின் கடல்வள உரிமைகளுக்கு நேரடியான அச்சுறுத்தலாக அமைந்திருக்கின்றன. காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் தொண்டி பகுதிகளைச் சேர்ந்த இந்திய இழுவை மடிவிசை படகுகள் கடந்த ஜூலை 16 முதல் 18ஆம் தேதி வரை 3 நாட்களில் தீவகத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய மீனவர்களின் 5 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான நண்டு வலைகளை இழுத்தறித்து சேதப்படுத்தி இருக்கின்றன. ஒரு நாட்டின் இறைமை ராஜேந்திரத்தாலும் ஆயுதப்படைகளாலும் மட்டும் பாதுகாக்கப்படுவதில்லை. மக்களின் நம்பிக்கை, மன உறுதி, பங்கேற்பு மற்றும் நாட்டின் மீதான பற்றுறுதியாலும் அது பாதுகாக்கப்படுகிறது. இந்த பிரச்சினைக்கு தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்த அரசுகள் உறுதியான தீர்வை வழங்க தவறியுள்ளன. இதனால் வடக்கு மீனவர்களிடையே ஏமாற்றமும் நம்பிக்கையின்மையும் அதிகரித்துள்ளன. இலங்கை இந்திய ராஜேந்திர உறவுகளின் பெயரில் வடக்கு மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பலியிடப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மீனவர்கள் இவ்வாறு தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்.
1: எங்களை தீவிர மீனவர்களை காப்பாற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
2: ஜனாதிபதி அவர்கள் தலையெடுத்து இதில் கடற்படை அவர்களுக்கு உத்தரவு போட்டால் தவிர அந்த எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை உடனடியாக கைது செய்து எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை உடனடியாக நிமித்துவதற்கான இந்த விடயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்.
3: வாழ்க்கை பறிபோய்விட்டது என்பதுதான் அர்த்தம். நாங்கள் அயல்நாடு என்று சொல்லி அவர்களோடு அன்பாக பழங்க வெளிக்கிட்டாலும் கூட அவர்கள் எங்களை எந்த வகையிலும் துச்சமாக நினைப்பதாக இல்லை. நினைச்சால் இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் நினைத்தால் இங்கால இந்த ஒரு சிறிய ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், தமிழ் மீனவர்கள் என்ற வகையில அவர்கள் வராமல் விடலாம்.
4: வடதொழில் அமைச்சரும் சரி இலங்கை அமைச்சரும் சரி இந்த மீனவர்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு உரிய தீர்வு. எங்களுக்கு மானியம் வேணாம், ஒரு விலையும் வேணாம், உணவு பொருட்கள் ஒன்றுமே வேணாம். இலங்கை எல்லைக்குள்ள இந்த இந்தியன் ரோலரை வரவிடாம கட்டுப்படுத்தினா மட்டுமே போதும், நாங்களே எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீனவர்களே பாதுகாத்துக் கொள்வாங்க.
0: அது வடபகுதி மீனவர்களுடைய மனக்கொந்தளிப்பாக அமைகிறது. இதே நேரத்தில் மற்றொரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். மீண்டலும் செலவினத்தை குறைத்து மூலதன செலவை அதிகரிக்க திட்டம். திரைசேரிக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாவும் அபிவிருத்திக்கு அரசவையே டிஜிட்டல் மயமாக அடுத்த பட்ஜெட்டில் கவனம் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு அமையப்பெறுகிறது. அந்த வகையில் மீண்டலும் செலவினத்தை 9% அளவில் குறைத்து 4% உள்ள மூலதன செலவினத்தை அதிகரிக்கும் நோக்குடன் எதிர்வரும் ஆண்டுக்கான பொருளாதார திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக் தெரிவித்திருக்கிறார். அதிகளவான தொகையை அரசு பாடுகளுக்கு மாத்திரம் செலவிடுவது மக்களின் தரப்பிலிருந்து எந்த வகையிலும் நியாயமற்றது. இதனால் 9% மட்டத்தில் காணப்படும் மீண்டலும் செலவுகளை குறைத்து 4% உள்ள மூலதன செலவை அதிகரிப்பதை குறிக்கோளாக கொண்டு எதிர்வரும் ஆண்டுக்கான பொருளாதார திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். 2027 ஆண்டின் மூலதன செலவினமாக 2 trillion ரூபாய் ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது என்றும் அது சுமார் 40% அதிகரிப்பாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். காலி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற காலி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே ஜனாதிபதியினால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி இங்கு தொடர்ந்தும் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிகாரிகளுடைய கருத்துக்களையும் கேட்டறிந்திருக்கிறார் என்பது முக்கியமானதாக அமைகிறது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் காலி மாவட்ட அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட காலி மாவட்ட செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. திரைசேரிக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாவும் நாட்டின் அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தப்படுவது எமது எதிர்பார்ப்பு என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி, எதிர்கால சந்ததியினர் கடன் செலுத்த அவசியமற்ற நிதி ஒழுக்கத்தை கொண்ட நாட்டை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். சர்வதேச அறிக்கைகளில் தற்பொழுது இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக குறியீடுகள் தொடர்பான மதிப்பீடுகள் சிறந்த மட்டத்தில் காணப்படுவதாகவும், ஒரு காலத்தில் கடன் செலுத்த முடியாத ஊழலும் சமூக குற்றங்களும் நிறைந்த நாடாக சர்வதேச அளவில் பேசப்பட்ட நமது நாடு இன்று சிறந்த பொருளாதாரத்தை கொண்ட ஊழல் குறைந்த நாடாக சர்வதேச அளவில் பாராட்டை பெற்று வருவதாகவும் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அரசு துறையின் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் மக்கள் வீட்டில் இருந்தவாறே தமது சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் அரசவையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு அரசாங்கம் எதிர்கால வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும், அரசு சேவையில் அனுபவமும் நிபுணத்துவம் கொண்ட வல்லுநர்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில துறைகளில் ஓய்வூதிய வயதை உயர்த்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அரசு துறையை வேலைவாய்ப்புகளை நிரப்பும் இடமாக மாற்றியதன் மூலம் அரசு கட்டமைப்பு பாதகமான பொருளாதார பின்விளைவுகளை முகங்கொடுக்க நேரிட்டது என இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வெளிப்பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும், அதன் ஊடாக இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்க கொடுக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டில் விளையாட்டு கலாச்சாரத்தை உருவாக்குவது, போதைப்பொருள் அச்சுறுத்தல் போன்ற பல சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கும் என்றும், ஒழுக்கமான மற்றும் ஆரோக்கியமான எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கான விளையாட்டுத்துறைக்கு தேவையான அனைத்து நிதிகளையும் ஒதுக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும், அந்த நோக்கத்திற்காக ஒரு தேசிய திட்டத்தை உடனடியாக செயற்படுத்த வேண்டிய அவசியமும் ஜனாதிபதியினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அவதானிக்கலாம். இதனிடத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் காலி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பொழுது ஜனாதிபதியினால் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு முக்கியமான செய்தி இவ்வாறு வெளியாக இருக்கிறது. நிதி இஸ்திரத்துக்கான மாற்றீடு பரிவர்த்தனை தயார்படுத்தலில் இலங்கை முன்னேற்றம் என்பதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கிற கருத்து தினகரன் பத்திரிகையிலும் இணைய பத்திரிகையிலும் இவ்வாறு வெளியாகிறது. முதலீட்டாளர்களுடனான தொடர்புகளை வலுப்படுத்துவதிலும் கடன் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதிலும் நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஸ்டாண்டர்ட் அண்ட் பூஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெல்வதற்கு முக்கியமாகும் மாற்றீடு மற்றும் பரிவர்த்தனை தரப்படுதல் இலங்கை CCC+ இல் இருந்து 2026 ஆண்டில் பி தரத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையின் கடன் தர வரிசை மற்றும் இஸ்திரத்தன்மை தொடர்பில் ஸ்டாண்டர்ட் அண்ட் பூஸ் நிறுவனத்தின் இம்மாதத்தில் வெளியிடப்பட்ட புதிய தரவரிசையின்படி இலங்கையின் கடன் தரவரிசையும் முந்தைய மட்டத்திலேயே சிறமாக பெண் அரசாங்கத்தால் முடிந்திருக்கிறது. தித்வா சூறாவளி தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு யுத்தநிலை போன்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பின்னடைவுகளுக்கு மத்தியிலும் பொருளாதார பாதையை மாற்றாமல் முன்னோக்கி சென்றமையாலேயே இந்த ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க முடிந்தது என்பதை பிரத்யேகமாக குறிப்பிட வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார். அதேபோன்று முதலீட்டாளர்களின் நம்பிக்கை வெல்வதற்கு முக்கியமாகும் மாற்றீடு மற்றும் பரிவர்த்தனை தரவரிசை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியடைந்திருக்கிறது. முதலீட்டாளர் ஒருவர் ஈட்டும் லாபத்தை மீண்டும் தனது நாட்டுக்கு எடுத்து செல்வதற்கான வசதி மற்றும் அவர்கள் பெற்ற கடன்களையும் வட்டியும் செலுத்துவதற்காக உள்ளூர் நாணயத்தை வெளிநாட்டு நாணயமாக மாற்றிக் கொள்வதற்கான திறன் ஆகியவை இதன் மூலம் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. 2022 ஆண்டில் மிகவும் ஆபத்தான சிசிசி மட்டத்தில் இருந்த இந்த தரவரிசை 2025 சிசிசிசி பிளஸ் ஆகவும் 2026 ஆண்டு ஆகும்போது பி அதாவது பி மைனஸ் ஆகவும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக பேரண்ட பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாகவே இந்த நிலை உருவாகியதையும் தற்போது இஸ்திரமற்ற நிலையிலிருந்து மீண்டு குறிப்பாக வெளிநாட்டு நாணய திரவத்தன்மை மற்றும் கையிருப்பை கட்டியெழுப்புதல் ஆகிய காரணிகள் இதற்கு உதவியிருக்கின்றன. இந்த வெளிநாட்டு நாணய கையிருப்பு இறக்குமதிகளை கட்டுப்படுத்தியோ அல்லது பொருளாதாரத்தை சுருக்கியோ உருவாக்கப்படவில்லை. அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் இயல்பாக நடைபெற அனுமதித்து மத்திய வங்கியின் மூலோபாய தலையீட்டின் மூலம் நிதி ஸ்திரத்தன்மையை பேணி கையிருப்பு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை பற்றிய புரிதல் அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் கொண்ட சர்வதேச நிறுவனங்களே இதனை தெரிவித்துள்ளனவே தவிர சமூக வலைதளங்களில் உள்ளவர்கள் கூறுவது அல்ல என்றும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். எனவே பிரதானமாக இலங்கையினுடைய பொருளாதார நிலைமையானது ஒரு சில நிலைமையை எட்டிக் கொண்டிருப்பதாக பிரதியமைச்சர் அனல் ஜெயந்த பெர்னாண்டோ இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். பிரதானமாக பொருளாதார முயற்சிக்காக எடுத்த கடுமையான தீர்மானங்களினால் இலங்கையின் கடன் தரப்படுத்தல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடன் வெளிப்படைத்தன்மை தொடர்பான உலகளாவிய தரவரிசையில் 5வது இடம் வரை முன்னேறவும் இலங்கை ஸ்திரமடைந்திருக்கிறது. இது நாட்டின் நிதி நிர்வாகம் மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான வேலை திட்டங்களின் வெற்றியை பிரதிபலிக்கிறது என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்தும் அடுத்ததாக நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவலையும் நாங்கள் தினகரன் பத்திரிகையில் எடுத்துக் கொள்கிறோம். சுற்றுலா பயணிகளின் வருகை 1.3 மில்லியனை தாண்டியது என்பதான தகவல். இந்த ஆண்டின் நேற்று வரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.3 மில்லியனை தாண்டியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கிறது. அந்த வகையில் ஜூலை மாதத்தின் முதல் 26 நாட்களில் 1,67,401 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாகவும் அந்த அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. அதேவேளை இந்த ஆண்டின் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் முறையே 9.7% மற்றும் 16.2% என்ற வலுவான வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஜூலை மாதத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நேற்று வரையான காலப்பகுதியில் அதிகளவான சுற்றுலாப் பயணிகள் வரை இருந்த நாடாக இந்தியா பதிவாகியுள்ளதோடு இந்த காலத்தில் இந்தியாவிலிருந்து 38,785 பேர் நாட்டுக்கு வருகின்றிருக்கிறார்கள். அத்துடன் இந்த ஆண்டின் மொத்த வகையிலும் 3,12,468 இந்திய சுற்றுலாப் பயணிகளுடன் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மாதாந்த செயற்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்ட போது நாட்டின் சுற்றுலாத்துறை தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதை இந்த தரவுகள் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கின்றன என்பதையும் நாம் அவதானிக்கலாம். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். காகிதமற்ற சுங்க அறிக்கை அக்டோபர் முதல் நடைமுறை, ஜனாதிபதி செயலாளர் நந்திக சரத்குமார் நாயக்க தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை செய்தியை தருகிறது. காகிதமற்ற சுங்க அறிக்கை நடைமுறை எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி சனத்திரு நந்திக குமார் நாயக்க தெரிவித்திருக்கிறார். டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் காகிதமற்ற சுங்க அறிக்கை நடைமுறை தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு கொழும்பு செமா கட்டிட கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்தின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் அரசேவை நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் முக்கிய அங்கமாக அரசேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதை விரைவுபடுத்துவதே அதனிடத்தில் அவசியமானது. புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் சுங்க சீராக்கல் செயல்முறை மிக திறமையானதாகவும் வேகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் கூடியதாகவும் முன்னேற்றமடைய செய்ய முடியும் என்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். எனவே டிஜிட்டல் கையொப்பம் விட்ட பின்னர் செய்யப்படும் மாற்றங்களை கணினி அமைப்பினால் கண்டறிய முடியும் என்பதால் மோசடிகள் மற்றும் ஊழல்களுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படும். வர்த்தக அளவீடுகள் அதிகரித்து வரும் பின்னணியில் இந்த புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்படுவதன் காரணமாக எவரது தொழிலும் பறிபோகாது. தொழிலின் தன்மை மாறினாலும் சுங்க சீராக்கல் முகவர்களின் வேலைவாய்ப்புகள் பாதுகாப்பாக இருக்கும். லங்கா சைன் டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் கியூடா அமைப்பை ஒன்றிணைப்பதன் மூலம் அனைத்து சுங்க ஆவணங்களையும் சட்டப்பூர்வமாகவும் பாதுகாப்பாகவும் இணைய வழியில் சமர்ப்பிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். புதிய நடைமுறையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அவசியமானது. இந்த ஒத்துழைப்பு கிடைத்தால் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அதை வெற்றிகரமாக ஆரம்பிக்க முடியும் என்றும் அவர் இவ்வாறு கூறியிருப்பதே கவனிக்கத்தக்கது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். கொழும்பு காங்கேசந்துறை ரயிலில் தொழில்நுட்ப கோளாறு, மாற்று ரயில் யாழ் சென்றோருக்கு முழு கொடுப்பனவு என்பதாக இந்த செய்தி அமைகிறது. கொழும்பு காங்கேசந்துறை ரயில் நேற்று காலை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வேயங்குட ரயில் நிலையத்தில் தரித்தின்றதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களையும் தாமதங்களையும் எதிர்கொள்ள நேர்ந்திருக்கிறது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து நேற்று காலை 5:45 புறப்பட்ட இந்த ரயில் காலை 8 மணி அளவில் தொழில்நுட்ப கோளாறினால் பழுதடைந்திருக்கிறது. நேற்று போயா விடுமுறை தினம் என்பதால் அனைத்து ஆசனங்களும் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து பழுதடைந்த ரயிலுக்கு பின்னால் வந்த யாழ்தேவி கடுகது ரயில் பயணிகளை ஏற்றி விடப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 2 ரயில்களில் பயணிக்க வேண்டிய பயணிகள் ஒரே ரயிலில் பயணிக்க நேரிட்டதோடு மக்களுக்கு கடும் நெரிசலும் அசௌகரியமும் ஏற்பட்டது. வேயங்குடை மற்றும் அதனைத் தொடர்ந்து உள்ள ரயில் நிலையங்களில் காத்திருந்த பயணிகளுக்காக முற்பகல் 10:30 வேயங்குடையிலிருந்து காங்கேசந்துறைக்கு விசேட ரயில் சேவை நடத்தப்பட்டதாகவும் ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் நேற்று யாழ்ப்பாணம் சென்றடைந்த சகலருக்கும் மீதிப்பணம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனவே நல்லதொரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். இது நேரம் மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பலத்த காற்று, கடல் சீற்றம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்பதான தகவல். நாட்டின் கடற்பிரதேசங்களில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பான நிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடல் கொந்தளிப்பாக காணப்படும் நிலையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் கடற்றொழிலாளர்களும் கடற்படையினரும் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனிடத்தில் வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று இது தொடர்பில் விசேட அறிக்கையும் விடுத்திருந்தது. பொத்துவில் முதல் ஹம்மாந்தோட்டை வரையான மற்றும் கற்பிட்டி முதல் முல்லைத்தீவு வரையிலான கடற்பகுதிகளில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என குறிப்பிடப்படுகிறது. இன்று வியாழக்கிழமை காலை 11 மணி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடல் கொந்தளிப்பாக காணப்படும் நிலையில் கடற்றொழிலாளர்களும் கடற்படையினரும் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதேவேளை நாட்டின் பல மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்பதோடு மேற்கு மற்றும் சபரகும மாகாணங்களிலும் கண்டி, உரளியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போதும் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் வடமேற்கு மாகாணத்தின் சில இடங்களில் இடைக்கிடையும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதியில் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் உட்பட அம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறட்சியான காலநிலையே நிலவும் எனவும் அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டிருப்பதை நாம் அவதானிக்கலாம். இதே நேரம் நாளாந்தம் துரிதமடையும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள், 175 அதிபாய வலயங்கள் அடையாளம் என்பதான செய்தியும், நாட்டின் இந்த ஆண்டின் நேற்று வரையான காலப்பகுதியில் 83,661 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. அதேவேளை டெங்கு நோய் காரணமாக நேற்று வரை 61 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதனால் 175 அதிபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலத்தில் டெங்கு ஒழிப்பதற்கான உச்சகட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்திருக்கிறது. இந்நிலையில் இந்தியாவிலிருந்து கிருமி நாசினிகளை கொண்டு வருவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பதிவாகியுள்ள நோயாளிகளில் கம்பஹா மாவட்டத்திலேயே அதிகளவானோர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். 17,779 பேருக்கு இங்கு டெங்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நோய் சொற்றில் இரண்டாவது இடத்தில் கொழும்பு மாவட்டம் உள்ளது. இங்கு 16,665 பேர் டெங்கு தொற்றுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இதிலும் இந்த டெங்கு தொற்றோடு சேர்த்து அதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதை இதனிடம் அவதானிக்கலாம். இதன் அதிகளவான நோயாளிகள் பதிவான மாகாணமாக மேல் மாகாணம் இருந்து வருகிறது. இந்த ஆண்டின் இதுவரை மேல் மாகாணத்தில் 44,359 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். இரண்டாவதாக தென்மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். இந்த மாகாணத்தில் 12,586 நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவி வரும் வேளையில் 175 அதிபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவிக்கிறது. சுகாதார அமைச்சினுடைய அறிக்கையின் அடிப்படையில் அதிகளவான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலே பதிவாகி இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இரண்டாவதாக கொழும்பு மாவட்டம், மூன்றாவதாக தென்மாகாணங்கள். இதனிடத்தில் இவற்றை தீர்மானத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். அந்த மாகாணத்தில் 12,586 நோயாளர்கள் பதிவாகியிருக்கிறார்கள். இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அரசின் நடவடிக்கைகளும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு செய்தி குறித்து பார்க்கலாம். இதுவும் தினகரன் பத்திரிகையை கொண்டு வருகிற செய்தியாக அமைகிறது. பயணிகள் போக்குவரத்து சேவையை வினைத்திறனாக்க மெட்ரோ பஸ்கள் என்பதான செய்தியும், நாட்டின் பயணிகள் போக்குவரத்து சேவையை மேலும் விரிவுபடுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை கிணங்க வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 106 புதிய மெட்ரோ பஸ்களை ஏற்றிய கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருந்தது. இதற்கமைய நேற்று பிற்பகல் மேற்படி கப்பல் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வந்தடைந்துள்ளதாக துறைமுகம் மற்றும் சிவிமான சேவைகள் அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பயணிகள் போக்குவரத்து சேவையை மேலும் வினைத்திறனாக்கும் வகையில் இந்த புதிய பஸ்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த பஸ்களுக்கான தொழில்நுட்ப பரிசோதனைகள் மற்றும் பதிவு செயற்பாடுகள் நிறைவடைந்ததன் பின்னர் இலங்கை போக்குவரத்து சேவை ஊடாக அவற்றை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கிறது. பயணிகள் வசதிக்காக மேலும் இந்த வகையான நவீன பஸ்கள் இறக்குமதி செய்யப்படவிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. உற்பத்தி செலவுகளை அளவிடும் நெச்சேகைக்கான செலவு அறிக்கை தயாரிப்பு என்பதாக அமைச்சர் லால்காந்தவை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது. விவசாய அமைப்புகளின் நீண்டகால கோரிக்கைக்கு அமைவாக நெச்சேகைக்கான செலவு அறிக்கையை தயாரித்துள்ளதாக விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்தை இவ்வாறு கூறுகிறார். விவசாய அமைச்சர் கமல் சேவைகள் திணைக்களம், விவசாய திணைக்களம், அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் ஹெக்டே கொபே கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த புதிய உற்பத்தி செலவு அறிக்கையை தயாரித்துள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். அதன்படி 1 கிலோகிராம் சிவப்பு நாடு நெல்லின் உற்பத்தி செலவு 76 ரூபாய் என நிர்ணயிக்கப்படுகிறது. வெள்ளை நாடு நெல்லின் உற்பத்தி செலவு 87 ரூபாயாகவும், சம்பா நெல்லின் உற்பத்தி செலவு 97 ரூபாயாகவும், கிரு சம்பா நெல்லின் உற்பத்தி செலவு 119 ரூபாயாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. விவசாய அமைப்புகள் நீண்டகாலமாக முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக 1 கிலோ நெல்லின் உற்பத்தி செலவுடன் 30% லாபத்தை சேர்த்து அறுவடைக்கான நியாயமான உத்தரவாதம் இல்லை என்று நீக்கம் கொள்கையை அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் ஒரு மானியம் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மானியமும் இந்த உற்பத்தி செலவு கணக்கீட்டில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அத்துடன் உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், கோதுமை மாவு, அரிசி மற்றும் பாசுமதி அரிசி உள்ளிட்ட கணிசமான அளவு உணவுப் பொருட்களை இன்னும் வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை தொடர்வதாகவும் அமைச்சர் லால்காந்த் மேலும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாக அமைகிறது. இதுநேரம் மற்றொரு செய்தி குறித்து நாம் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். எல்நிலோ உனுசும் மெத மக்பென் பெனிபீம பானைய மாணாந்திக்க என்பதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிற கருத்தை மையப்படுத்தி இந்த தகவல் தரப்படுகிறது. எனவே எல்நினோ தாக்கம் படிப்படியாக வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் எல்நினோ தாக்கம் ஏற்படுகிற பொழுது குளிர்பானங்கள், அதே நேரத்தில் மதுபானம் ஆகியவற்றை அருந்துவதன் ஊடாக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கையை சுகாதார அமைச்சர் கூறுகிறது. எனவே இதன் மூலமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும். எனவே அவ்வாறான காலப்பகுதியில் உடலை குளிர்ச்சியடைய செய்வதற்காக மதுபானத்தை அல்லது குளிர்பானங்களையே அருந்த வேண்டாம் என்ற எச்சரிக்கையை சுகாதார அமைச்சர் இவ்வாறு விடுத்திருப்பதாக அருண பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியில் இவ்வாறு தந்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். இதனேரம் முக்கியமான செய்தி ஒன்று குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். சமிந்த விஜயசிறியினுடைய சிறை தண்டனை குறித்தான தகவல். சமிந்த விஜயசிறையின் எம்பி பதவி பறிபோகும் என்பதாக இந்த செய்தியினை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 2 வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றத்துக்காக 6 மாதங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவரது பாராளுமன்ற பதவி ரத்தாகும் என்பதே அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளரும் பேராசிரியரும் சட்டத்தரணியுமான பிரதீபா மகாநாம இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அத்துடன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் 7 வருட காலத்துக்கு தேர்தல் போட்டியிடுவதற்கும் வாக்களிப்பதற்கும் உரிமை கிடைக்காது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிதி விஜயசிறிக்கு பதுளை மேல்நீதிமன்றத்தால் 1.5 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவரது பாராளுமன்ற பதவி ரத்தாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதுபற்றி சட்டத்தரணி மகாநாம ஹிவா மேலும் குறிப்பிடும்போது எந்த ஒருவரும் 2 வருடங்களுக்கு குறையாத காலத்துக்கு சிறை தண்டனை வழங்கப்படக்கூடிய குற்றத்துக்காக ஏதேனும் நீதிமன்றத்தினால் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விதிக்கப்பட்ட 6 மாதங்களுக்கு குறையாத காலத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது கடந்த 7 வருட காலத்தில் அந்த தண்டனையை முழுமையாக அனுபவித்திருந்தாலோ அல்லது மரண தண்டனைக்கு உட்பட்டிருந்தாலோ அல்லது அத்தகைய தண்டனை தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு பதிலாக 6 மாதங்களுக்கு குறையாத காலத்திற்கு சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது கடந்த 7 வருட காலத்தில் அந்த தண்டனையை முழுமையாக அனுபவித்திருந்தாலும் அந்த நபர் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதியற்றவர் ஆவார் என்றும் அரசியலமைப்பின் 89 ஈ பிரிவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை தருகிறது. எவ்வாறாயினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மேன்முறையீடு செய்தால் அந்த தருணத்திலிருந்து பாராளுமன்ற பதவி ரத்தாகாது. அத்துடன் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டால் அது வழங்கப்பட்ட தேதியிலிருந்தே இதன் விடயங்கள் நீக்கப்படும். தண்டனை பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தண்டனைக்கு எதிராகவும் பாராளுமன்ற பதவி தொடர்பாகவும் உத்தரவு ஒன்றை பெறுவதற்காகவும் மேன்முறையீடு செய்ய முடியும் எனவும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே சமிந்த விஜயசிறை மேன்முறையீடு செய்யப்போவதாக இன்னும் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மதுரை மேல்நீதிமன்றத்தில் தனக்கு விதிக்கப்பட்ட 18 மாத சிறை தண்டனையை ரத்து செய்து தம்மை விடுதலை செய்யுமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி மதுரை மேல்நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அத்துடன் குறித்த மேன்முறையீட்டு மனுவை மேன்முறையீடு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே இந்த மனு மீதான விசாரணைகள் எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தன்னுடைய எம்பி பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை அவர் எடுக்க வேண்டும். எனவே இந்த மனு மீதான விசாரணை முடிவடையும் வரை தமக்கு பிணை வழங்குமாறும் அவர் தனது மனுவில் கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. போலீஸ் உத்தியோகத்தர்களை சட்டவிரோதமாக வழிமறுத்தல், இரு போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தி காயப்படுத்தல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்து ஆகிய குற்றச்சாட்டுகளில் சமிந்த விஜயசிறி குற்றவாளியாக காணப்பட்டு அவருக்கு 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மதுரை மேல்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்திருக்கிறது. 2019 பண்டாரவளை பகுதியில் சமிந்த விஜயசிறியின் வாகனத்தை சுற்றுவளைப்பு நடவடிக்கைக்கு சென்ற போலீஸ் ஜீப் வண்டி ஒன்று முந்திச் சென்றதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதமே இந்த தாக்குதல் மற்றும் மிரட்டல் சம்பவத்துக்கு காரணம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜனாபிசரதனி அனுஜ பிரேமரத்ன தலைமையிலான சட்டத்தினர்கள் குழுவினர் சமிந்த விஜயசிறி சார்பாக இந்த மேன்முறையீட்டு மனுவை மதுரை மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதனிடம் மற்றும் ஒரு செய்தி, சவுதியில் கைதான இளைஞரான அனுஜனுக்கு 5 வருட சிறையும் 27 கோடி ரூபாய் அபராதமும் விதிப்பு என்பதான ஒரு தகவலையும் தினக்குரல் பத்திரிகை தருகிறது. சமூக வலைதளங்களில் நபிகள் நாயகம் குறித்து தவறான கருத்து பதிவேற்றியமை தொடர்பில் சவுதியில் கைதான இளைஞரான கல்முனையைச் சேர்ந்த அனுஜன் சிவராஜுக்கு 5 வருட சிறை தண்டனையும் 27 கோடி ரூபாய் அபராதமும் இவ்வாறு விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தாங்கியதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த வகையில் அனுஜனுக்கான இந்த விவகாரம் குறித்து இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகிற நிலையில் இந்த தண்டனை குறித்தான தகவல்களும் வெளியாக இருக்கின்றன. இதில் இலங்கை ரூபாய் பெறுமதியில் அதாவது 30 லட்சம் சவுதி ரியால், எனவே இலங்கை ரூபாயின் பெறுமதியில் 27 கோடி ரூபாய் அபராதம் என தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் நபிகள் நாயகம் குறித்து தவறான கருத்து பதிவேற்றமை தொடர்பில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி அவர் பணிபுரிந்த நிறுவனத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் ஜூலை 7ஆம் தேதி சவுதி அரேபிய அரசாங்கத்திடம் அனுஜன் ஒப்படைக்கப்பட்டார். இதனையடுத்து ஜூலை 27ஆம் தேதி சவுதி நீதிமன்றத்தில் சவுதி நேரப்படி காலை 9 மணிக்கு குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டதாக பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனுஜனால் ஆங்கிலத்தில் பேச முடியும் என நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் அரபு மொழிபெயர்ப்பாளர் நியமிக்கப்பட்டு அனுஜனால் சொல்லப்பட்ட விடயங்கள் வேறு விதமாக சொல்லப்பட்டதாக அனுஜனின் பெற்றோர் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். முகப்புத்தகத்தில் தன்னிச்சையான பதிவு அல்லாமல் இன்னும் ஒரு முகப்புத்தக நபரால் இந்து மத தொடர்பில் இழிவான கருத்து பரிமாற்றத்தினால் அதே கருத்தை மாற்றி அதன் கீழ் அனுஜன் கருத்து பகுதியில் பதிவிட்டதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக ஆதாரங்களுடன் குற்றத்துக்கான தூண்டுதலுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த முகநூல் உரிமையாளராக காரணம் என அனுஜனின் பெற்றோர் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் சவுதி அரேபியா சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 30 நாட்களுக்குள் தீர்ப்பை மீள் பரிசீலனை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் குறித்த தீர்ப்பை மீள் பரிசீலனை செய்யுமாறு கோரிக்கையை முன்வைக்கும் முயற்சியை அனுஜனின் பெற்றோர் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் எடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. பிரதானமாக இப்போது பேசப்படுகிற விடயம் இந்த நீதியரசருடைய வயதில்லை அதிகரிப்பது தொடர்பிலான தகவல்கள். இவைதான் இன்றைய தினம் நாளடுகளில் நிரம்பி காணப்படுகின்றன. அரசாங்கத்தின் முடிவை ஏகமனதாக நிராகரித்தது சட்டத்தரணிகள் சங்கம். நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதில்லையை நீடிக்கும் தீர்மானத்தை எதிர்த்து விசேட பொதுச்சபை கூட்டத்தில் ஒருமித்த தீர்மானம். நீதித்துறை சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தல் என்றும் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துமாறும் கோரிக்கை என்பதாகவே இந்த செய்தியை தரப்படுகிறது. நாட்டில் உள்ள சகல நீதிமன்றங்களிலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது குறித்து அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள தீர்மானம் தூரநோக்கு சிந்தனையற்றது எனவும் அதனை முற்றாக எதிர்ப்பது என்றும் நாடளாவிய ரீதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட சட்டத்தினர்கள் பங்கேற்புடன் நேற்றைய தினம் நடைபெற்ற இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்டத்தில் ஏகமனதாக இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமன்றி இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் தம்முடன் கலந்துரையாட வேண்டும் என்றும் அதன் பின்னரும் இந்த யோசனையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்பினால் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் இந்த சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதிசர்கள் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்கலாக நாட்டின் சகல நீதிமன்றங்களின் நீதிபதிகளிடம் ஓய்வு பெறும் வயதிலை உயர்த்துவதற்கான யோசனைக்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள விவகாரம் கடும் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள நிலையில் இதுபற்றி ஆராயும் நோக்கில் விசேட சந்தர்ப்பங்களின் போது மாத்திரம் கூடும் இலங்கை சட்டத்தினர்கள் சங்கத்தின் விசேட பொதுச்சபை நேற்று புதன்கிழமை பிற்பகல் 11 மணிக்கு கொழும்பில் அமைந்துள்ள சட்டத்தினர்கள் சங்க கட்டிடத்தில் கூடியிருந்தது. நாடளாவிய ரீதியில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சங்கத்தில் அங்கம் வகிக்கும் சுமார் 28,000 சட்டத்தினர்களுக்கு கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் நேரடியாகவும் நிகழ்நிலை முறை மூலமாகவும் சுமார் 3500க்கும் மேற்பட்ட சட்டத்தினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இதுவரை நடைபெற்ற சட்டத்தினர்கள் சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்ட வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான சட்டத்தினர்கள் பங்கேற்ற கூட்டமாகவும் இது பதிவாகி இருக்கிறது. அதன்படி கூட்டத்தின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சட்டத்தினர்கள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தினர் ரஜு அமரசூரிய கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தார். இன்று சட்டத்தினர்கள் சங்கத்தின் சகல உறுப்பினர்களிடம் பங்கேற்புடன் கூட்டம் நடைபெற்றது. ஜனநாயக ரீதியில் எமது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்பது குறித்து ஆராய்வதற்காக நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் நேரடியாகவும் நிகழ்நிலை முறைமை ஊடாகவும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட சட்டத்தினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது குறித்து அரசாங்கத்தினால் மிகவும் அவசரமாக முன்வைக்கப்பட்ட யோசனை குறித்து கலந்துரையாடப்பட்டது. சட்டத்துறை என்று சொல்லும்போது அதில் சட்டத்தினர்கள் மாத்திரமன்றி நீதிபதிகளும் உள்ளடங்குகிறார்கள். ஏனெனில் அவர்களும் ஆரம்பத்தில் தமது பயணத்தை சட்டத்தினர்களாகவே ஆரம்பித்தார்கள். அதேபோன்று நீதிபதிகளுக்கு நீதிமன்றங்களுக்கு வெளியே குரல் இல்லை என்பதனால் சம்பிரதாய ரீதியாக சட்டத்தினர் சங்கமே அவர்களது குரலாக இருந்து அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகிறது. இவ்வாறு ஒரு பின்னணியில் இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின்படி ஒருவர் கூட மிச்சமின்றி சகல சட்டத்தினர்களும் தூரநோக்கு சிந்தனையின்றி அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கும் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பு தொடர்பான தீர்மானத்தை எதிர்க்கிறோம். சட்டத்தினர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியில் இக்கூட்டத்தில் நேரடியாகவும் நிகழ்நிலை முறையிலும் கலந்து கொண்டது சகல சட்டத்தினர்களிடம் அரசாங்கத்தின் யோசனைக்கு எதிராக சட்டத்தினர்கள் சங்கம் முன்வைத்துள்ள யோசனையை யார் ஆதரிக்கிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு சகலரும் கையை உயர்த்தினார்கள். அனைவரது கருத்தும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதனால் அதனை யார் எதிர்க்கிறார்கள் என்றும் கேட்டேன். அதற்கு ஒருவர் கூட கையை உயர்த்தவில்லை என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். இதே நேரம் இவ்வகாரத்தில் அரசாங்கம் எடுக்கும் தீர்மானம் முட்டாள்தனமானதாகும், எனவே இதனுடன் தொடர்புடைய சகல நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுப்போம். இத்தீர்மானம் நீதிமன்ற சுயாதீனத்துவத்தின் மீதான பாரதூரமான தாக்குதலாகும். இப்போது இதுபற்றி கலந்துரையாடி இருக்கும் நாம் எதிர்வரும் காலங்களில் மேலும் துடிப்புடன் உத்வேகத்துடன் பேசுவோம். அரசாங்கத்தின் இந்த செயற்பாடு முற்றிலும் தவறானது என்றும் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் ஒட்டுமொத்த சட்டத்தினர்கள் சமூகமும் இம்மிடம் கூறுகிறார்கள். உண்மையில் இது ஒரு குற்றமாகும், ஊழலாகும், எனவே இதனை தடுக்க வேண்டும். நீதிமன்ற சுயாதீனத்துவத்தின் மீதான அச்சுறுத்தலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இன்றும் நாளையும் மாத்திரம் ஏற்படக்கூடியவை அல்ல, மாறாக ஒரு நீண்ட கால பிரச்சினையாகும். இந்த முறையற்ற தீர்மானத்தின் விளைவாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் அசௌகரியத்துக்கு உள்ளாக நேரிடும். ஏனெனில் பொதுவாக சட்டம் மூலம் ஒன்றின் சட்டப்பூர்வத்தன்மை மற்றும் ஏற்புடைய தன்மை என்பன உயர்நீதிமன்றத்தின் ஊடாகவே தீர்மானிக்கப்படும். அவ்வாறு இருக்கையில் தற்போது நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதன் விளைவாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் நன்மை அடைவார்கள் என்பதனால் இந்த சட்டமூலம் குறித்து நீதிமன்றம் தீர்மானம் மேற்கொள்ளும் வகையில் அவர்களும் அசௌகரியங்களுக்கு உள்ளாக நேரிடும். ஆகவே இந்த விடயத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை அசௌகரியத்துக்கு உள்ளாக்காமல் இதுபற்றி அரசாங்கம் எம்முடன் கலந்துரையாடுவதற்கு தற்போது வாய்ப்பு இருக்கிறதே. அதன் பின்னரும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் விரும்பினால் சரிஜன வாக்கெடுப்பை நடத்த முடியும். இந்த யோசனையை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று நாம் சுமார் 2 மாத காலமாக கூறி வருகிறோம். இருப்பினும் எமது நிலைப்பாடு என்னவென்பதை தெளிவாகவும் தர்க்க ரீதியாகவும் எடுத்துரைப்பதற்கு அரசாங்கம் எமக்கு சந்தர்ப்பம் அளிக்கவில்லை. எமது நிலைப்பாட்டை கூறாமல் அமைச்சரவை தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனினும் இன்றைய தினம், அதாவது நேற்று மாலை 5 மணிக்கு நிதியமைச்சரை சந்தித்து எமது நிலைப்பாட்டை தெரியப்படுத்துவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமை அவரை சந்திப்போம். அது எமது பொறுப்பாகும். நாட்டின் சட்டத்துறையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டே நாம் இதனை செய்கிறோம். அரசாங்கம் நியாயமான முறையில் செயற்படவில்லை என்பதால் இன்றைய தினம் சந்திப்புக்கு செல்ல வேண்டுமா என்ற கேள்வி சிலரிடம் இருந்தது. இருப்பினும் எம்மை ஓரங்கட்டி புறக்கணித்துச் செல்ல முயன்றாலும் இந்த விடயத்தில் நாம் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம். நீதியமைச்சரும் எமது சங்கத்தின் உறுப்பினர் ஆவார். அவர் அமைச்சராகவும் சட்டத்துறைகள் சங்கத்தின் தலைவராக இருந்தால் இவ்விடயத்தில் எம்மை விட அதிகமாக குரல் எழுப்பியிருப்பார் என்பதாகவும் இவ்வாறு சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டிருக்கிற தகவல்கள் வெளியாக இருக்கிறார். சட்டத்தணி ரஜீவ் அமர்சூரிய இவ்வாறு எட்டப்பட்ட தீர்மானங்கள் குறித்து கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். நேற்றைய தினம் இவ்வாறு நீதியமைச்சருடனான சந்திப்பு இடம்பெற இருப்பதாக ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பொழுது குறிப்பிடப்பட்டது. அந்த வகையில் ஹர்ஷன் நாணயக்கார அமைச்சர் அவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள் சட்டத்தின சங்க பிரதிநிதிகள். அது தொடர்பான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு சந்தர்ப்பம் பெற்று தாருங்கள் நீதியமைச்சரிடம் எடுத்துரைத்து சட்டத்தின சங்க பிரதிநிதிகள் என்பதாக வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது குறித்து அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள தீர்மானத்தை தாம் முற்றாக நிராகரிப்பதாக நீதிமற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரிடம் எடுத்துரைத்த இலங்கை சட்டத்தின சங்கத்தின் பிரதிநிதிகள் இதுபற்றி ஜனாதிபதியும் கலந்துரையாடுவதற்கான சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள சகல நீதிமன்றங்களில் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது குறித்து அரசாங்கத்தில் முன்மொழியப்பட்டுள்ள தீர்மானம் தூரநோக்கு சிந்தனையற்றது எனவும் அதை முற்றாக எதிர்ப்பது எனவும் நாடளாவிய ரீதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட சடங்குகள் பங்கேற்புடன் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற இலங்கை சடங்குகள் சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்டத்தில் ஏகமனதாக இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிற நிலையில் இந்த சந்திப்பும் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதை காணலாம். அதையடுத்து நேற்றைய தினம் மாலை 5 மணிக்கு நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவுக்கும் இலங்கை சட்டத்தின சங்கத்தின் தலைவர் சட்டத்தணி ராஜீவ் அமரசூரை தலைமையிலான சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பது குறித்து அரசாங்கம் முன்வைத்திருக்கும் யோசனை நாம் முற்றாக நிராகரிப்பதாகவும் அது நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை பாதிக்கும் நடவடிக்கை என்றும் சட்டத்தணிகள் சங்கத்தின் பிரதிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி இதுபற்றி கலந்தாலோசிப்பதற்காக ஏற்கனவே சந்திப்பு ஒன்றை கோரியிருந்த போதிலும் அதற்கு இடமளிக்காமல் மிக அவசரமாக யோசனையை அமைச்சரவையில் சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டிய அவசியம் என்ன என்று அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய அவர்கள் இதுவரை காலமும் புதிய சட்டங்கள் அல்லது சட்டத்திருத்தங்கள் கொண்டுவரும்போது சட்டத்தணிகள் சங்கத்திடம் ஆலோசனை பெறப்பட்டிருக்கும் நிலையில் இவ்விடயத்தில் மாத்திரம் அதனை ஏன் செய்யவில்லை என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அத்தோடு ஏற்கனவே ஓய்வு பெறும் வயதை எட்டிய நீதிபதிகள் ஓய்வு பெற்றதன் பின்னர் இப்போது இத்திருத்த யோசனை முன்வைக்கப்படுவதானது குறித்த ஒரு நீதிபதியை மாத்திரம் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையா என்ற நியாயமான சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் அவர்கள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார இச்சட்டத்துக்கு யோசனை அனைத்து நீதிபதிகளுக்கும் பொதுவானதாகவே கொண்டுவரப்படுவதாகவும் தான் கட்சியின் தீர்மானம் மற்றும் அமைச்சரவையின் தீர்மானம் உள்ளிட்ட கூட்டு பொறுப்புக்கு கட்டுப்பட்டே செயற்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டத்தணிகள் சங்க பிரதிநிதிகள் வெளிப்படுத்திய விடயங்களை ஜனாதிபதியிடம் எடுத்துரைப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதற்கு பதிலளித்த சட்டத்தணிகள் சங்க பிரதிநிதிகள் அவ்வாறானிலும் இந்த விடயங்களை தாமே ஜனாதிபதியிடம் கூறுவதாகவும் அவருடனான சந்திப்புக்கு நேரத்தை ஒதுக்கி தருமாறும் கேட்டுக் கொண்டார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் தான் ஜனாதிபதியிடம் இதுபற்றி பேசுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்பதை நாம் காணலாம். இதனிடம் இதுபற்றி அஜித் பி பெரியரால் தெரிவித்திருக்கிற கருத்தும் இவ்வாறு வெளியாகிறது. ஓய்வு பெறும் வயதில்லை அதிகரிப்பு விடயத்தில் அரசாங்கம் பொய்ப் பிரச்சாரம் என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரியரா இதுபற்றி கூறப்படுகிறார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகர் சந்திப்பிலே அவரால் இதுபற்றி கூறப்படுகிறது. முதலாவதாக 2015-16-17 காலப்பகுதிகளில் இவ்வாறு யோசனை இருந்ததாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் அவ்வாறு எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகளின் எண்ணிக்கைதான் அதற்கு பிறகு அதிகரிக்கப்பட்டதே தவிர ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்படவில்லை. எண்ணிக்கை அதிகரித்ததற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவும் இல்லை. அதை தவிர நீதிமன்றத்தின் சேத்தினை அதிகரிப்பதற்காக நீதிவான்கள், மாவட்ட நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிபதிகள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆகியோரின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க வேண்டும் என்று எந்த ஒரு பரிந்துரையும் 2015-16-17 முன்வைக்கப்படவில்லை. மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான பரிந்துரைகள் மட்டுமே இருந்தன. அதனை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதேபோல் நீதிமன்ற முறைமை சட்டத்தை திருத்தி மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தோம். ஆனால் தற்போதைய நடவடிக்கை ஒரு குறிப்பிட்ட திகதியை இலக்கு வைத்து தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட திகதியை கவனிக்கும் போது இங்கு ஒரு தனிநபரை இலக்கு வைத்து என்பது தெளிவாகிறது. தனிநபரை இலக்கு வைத்து அரசியலமைப்பு திருத்தம் என கடுமையாக விமர்சிக்கப்படும் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாத்திரமன்றி அனைத்து நீதிபதிகளும் ஓய்வு பெறும் வயதிலே அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றே அரசாங்கம் சமாதானம் கூறுகிறது. முழு அரசியலமைப்பையும் மாற்றுவதற்கான அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை கிடைத்திருக்கிறது. அந்த புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் போது அதன் ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் ஏற்ப நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் எண்ணிக்கை குறித்து முறையாக விவாதித்து இறுதி முடிவை எடுக்க முடியும். இந்த தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் நீதியமைச்சர் எப்போது இதற்கான ஒரு குழு கூடியதை பாராளுமன்றத்தின் நீதி விவகார ஆலோசனை குழு கூடி இதுபற்றி பேசி பரிந்துரைகளை பெற்றதா? ஒரு சட்டத்தை திருத்தம் பேசும்போதெல்லாம் சட்ட ஆணைக்குழுவை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறும் நீதியமைச்சர் இந்த விவகாரத்தில் அந்த நடைமுறையை பின்பற்றினாரா? இலங்கை சட்டத்தினர் சங்கத்தை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கிய நாளுக்கு முன்னதாகவே இந்த வரைவு தயாரிக்கப்பட்டு அமைச்சரவை அங்கீகாரமும் பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கு. இந்த விடயத்தில் இலங்கை சட்டத்தினர்கள் சங்கம் புறக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அரசியலமைப்பின் 107வது பிரிவில் உள்ள அனைத்து விதிகளும் நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளன. ஜி ஆர் ஜெயவர்தன் கூட நீதித்துறையின் சுயாதீனம் தொடர்பான இந்த விதிகளில் கை வைக்கவில்லை என்பதாக இவ்வாறு அஜித் பி பெரேரா குறிப்பிட்டு பேசியிருப்பதை நாம் அவதானிக்கலாம். இதே நேரம் மற்றொரு முக்கிய செய்தியாக இது பற்றிய விடயங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அவதானிக்கலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பாருந்திருக்கின்றோம். மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். சூரசேன திருத்தம் நீதித்துறை கட்டமைப்பை சீரழிக்கும் என்பதாக ஜனாதிபதி சட்டத்தினரிடையும் மைத்ரி குணரத்ன குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் காரியாலயத்தில் நடைபெற்ற பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது மைத்ரி குணரத்ன இவ்வாறு கூறுகிறார். வெளிப்படையான கலந்துரையாடல்கள் ஏதும் இல்லாமலேயே நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நீதித்துறை தொடர்பில் நிர்வாகத்துறை தீர்மானம் எடுப்பது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது அவருடைய கருத்தே. அதாவது, நேற்று இடம்பெற்ற இலங்கை சட்டத்தினர் சங்கத்தின் பொதுச்சபை கூட்டத்தில் அரசாங்கத்தின் தான் தோன்றித்தனமான தீர்மானத்துக்கு எதிராக ஏகமனதாக பிரிணி ஒன்று நிறைவேற்றப்பட்டது. சுரசன திருத்தம் வேண்டாம், அது திருத்தம் முழு நீதி கட்டமைப்பையும் சீரழிக்கும் என்பதை அழுத்தமாக எடுத்துரைக்கிறோம். போலியான பிறப்புச் சான்றிதழ் பத்திரத்தை சமர்ப்பித்து பிரதமரின் சிறப்பு ரீதி பத்மன் சூரசேன பதவியேற்றுக் கொண்டார் என்று நாங்கள் குறிப்பிடப் போவதில்லை. சூரசேன திருத்தம் நீதித்துறைக்கு எதிரானது. நீதிபதியின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் அரசமைப்பு திருத்தம் உயர்நீதிமன்றத்தால் சவாலுக்குட்படுத்தப்படும். நீதிமன்றத்தின் அதிகாரம் மக்களிடம் காணப்படுவதால் இந்த திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்புக்குட்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை உயர்நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்று தயவுடன் வலியுறுத்துகிறோம் என்பதாக ஜனாதிபதி மைத்ரி குணரத்ன இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். இதனத்தில் நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதிலை விகாரம் குறிப்பிட்ட நீதிபதி ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படவில்லை என்பதாக தேசிய மக்கள் சக்தி இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நீதிபதி இலக்கு வைத்தே நீதிபதியின் சேவை நீட்டிப்பு தொடர்பான திருத்தம் கொண்டுவரப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. முற்றிலும் தவறானது. அவ்வாறு செய்யப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. நீதித்துறை அமைப்பில் உள்ள அனைத்து நீதிபதி ஓய்வெறும் வயதிலையுமே உயர்த்தப்படுகிறது என தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணி அனுராத கிரவல்ல இவ்வாறு குறிப்பிடுகிறார். மக்கள் விடுதலை முன்னணி காரியத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே இதுபற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றியமைக்கும் மாற்றத்தின் யுகத்தை உருவாக்குவதற்கு சில சீர்திருத்தங்களை கொண்டுவருவது அவசியம். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அளித்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்ற தொடங்கியிருக்கிறது. தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு ஒரு பட்டாசு கூட கொளுத்து விடாமல் கொள்கை ரீதியான அரசியல் பயணத்தை ஆரம்பித்தது. அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களை நியமிப்பதில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கிணங்க வரப்பிரசாதங்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டன. ஆரம்பத்திலிருந்தே லஞ்ச ஊழல் மற்றும் வீண்வரையங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. கடந்த கால அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய ஆடம்பர வாகனங்கள் இயலம் விடப்பட்டன. அவற்றுடன் புதிதாக இணைவதுதான் நீதித்துறை தொடர்பான தற்போதைய சீர்திருத்தம். சிலர் அவசர அவசரமாக இந்த திருத்தம் கொண்டுவரப்படுவதாக குற்றம் சாட்டினாலும் உண்மையில் எந்த ஒரு அவசரம் இல்லை. மந்தகதியில் உள்ள நீதித்துறை செயல்முறையினால் தேங்கி கிடக்கும் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்த மக்களானக்கேற்ப அரசாங்கம் செயல்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிசர் யசந்த கோதாகுட தற்போதுள்ள ஒரு வழக்கை விசாரிக்க தொடங்கினால் அது முடிவடையும் போது 2036 ஆண்டு வரை ஆகும் என்று குறிப்பிட்டார். இந்த நாட்டின் நீதி வழங்கும் முறைமை எந்த அளவுக்கு தாமதமடைய உள்ளது என்பதற்கு இதுவே தெளிவான சான்றே. அந்த தாமதத்தை தவிர்ப்பதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியை நீதிபதிகள் ஓய்வெறும் வயதிலை உயர்த்துவதாகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நீதிபதி இலக்கு வைத்து இந்த திருத்தம் கொண்டுவரப்படுவதாக சிலர் விமர்சிக்கிறார்கள். அது முற்றிலும் தவறான கூற்று. அவ்வாறு செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை. நீதித்துறை அமைப்பில் உள்ள அனைத்து நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதிலையுமே உயர்த்தப்படுகிறது. அதேபோல் தற்போது மேல் நீதிமன்றத்தில் 110 நீதிபதிகள் இருக்க வேண்டிய போதிலும் 93 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வெற்றிடங்கள் நிரப்பப்படும் போது கீழ் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பதவியேறு வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேலும் கீழ் நீதிமன்றங்களுக்கு புதிய நீதிபதிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வாய்ப்புகளும் பெருகும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்களின் வழக்குகளை விரைவாக விசாரணை செய்து முடித்துக் கொள்வதற்கான சூழல் உருவாகும் என்பதே தேசிய மக்கள் சக்தியின் விளக்கம் என்பதாக விருகிசிறுப்பதினர் செய்தியினை தருகிறது. மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அந்த தகவலோடு மற்றும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அரசாங்கம் வழங்க முறையும் வயதில்லை அதிகரிப்பு சலுகையும் ஒருவித லஞ்சமே. முன்னாள் பிரதமர் சிறசரத்தின் சில்வா என்பதாக இந்த செய்தி அமையப்படுகிறது. மக்களிடமிருந்து எவ்வித கோரிக்கையும் இல்லாத நிலையில் நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகள் ஓய்வெறும் வயதிலேயே நீடிக்க எடுக்கப்படும் முயற்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்துக்கு எதிராக எவரேனும் நீதிமன்றத்தை நாடும் பட்சத்தில் நீதியரசர்கள் தாம் ஓய்வெறும் வயதை தாமே தீர்மானிக்க வேண்டி ஏற்படும். இது எந்த வகையிலும் நியாயமானதல்ல என முன்னாள் பிரதமர் சிறசரத்தின் சில்வா இவ்வாறு தெரிவிக்கிறார். மாறாக அவ்வாறு நிலைமை ஏற்பட்டால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டியது அவசியம் என்று சுட்டிக்காட்டியவர் அரசாங்கம் வழங்க முனையும் இந்த வயதிலை அதிகரிப்பு உள்ளிட்ட சலுகைகளுக்கு நீதித்துறைக்கு வழங்கப்படும் ஒருவித மறைமுக லஞ்சம் போன்றது என்றும் விசனம் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் விளக்கம் அளித்து பேசும்போது நீதிபதிகள் ஓய்வெறும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனையை நான் முற்றாக எதிர்க்கிறேன். இதை செய்யக்கூடாத ஒரு விடயமாகும். அரசமைப்பில் ஓய்வெறும் வயது என்பது ஒரு குறிப்பிட்ட கொள்கையின் அடிப்படையில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நான் 41 ஆண்டுகள் சேவை செய்து ஓய்வெற்றேன். ஓய்வெற்ற நாளே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருந்ததே. ஓய்வெறும் வயதை அதிகரிப்பதற்கு முறையான எந்த ஒரு காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களிடமிருந்து அத்தகைய கோரிக்கை எதுவும் எழவில்லை. வழக்குகள் தேங்கி கிடப்பதால் ஓய்வெறும் வயதை அதிகரிக்கிறோம் என்ற அரசாங்கத்தின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. வயது கூடும்போது செயற்திறன் குறையுமே தவிர அதிகரிக்காது. ஓய்வெறும் வயதில் ஒருவர் விலகினால் அவருக்கு பதிலாக திறமையான இளைஞர்கள் பதவிக்கு வருவார்கள். மேலும் அமெரிக்கா அல்லது பிற நாடுகளில் வெவ்வேறு நடைமுறைகள் இருந்தாலும் நமது நாட்டின் அரசியலமைப்பு மிகவும் புத்திசாலித்தனமாக உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் ஓய்வெறும் வயது 65 உள்ள நிலையில் பிற நாடுகளை ஒப்பிட
வேண்டிய அவசியமில்லை. அரசாங்கத்தால் அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டே பாராளுமன்றத்தில் இந்த யோசனை கொண்டுவரப்பட்டால் ஒவ்வொரு பிரஜைக்கும் இதை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்த முடியும். அவ்வாறு வழக்கு தொடரப்பட்டால் தாங்கள் சொந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதா வேண்டாமா என்பது குறித்து தீர்ப்பு வழங்கும் நிலைக்கு நீதியரசர்களே தள்ளப்படுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய நலன் புறப்பாட்டை உருவாக்கும். தாம் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிக்கும் தீர்மானத்தை நீதியரசர்களே எடுப்பது எவ்விதத்திலும் நியாயமில்லை. இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க உயர்நீதிமன்றங்களுக்கு இறுதி அதிகாரம் இருக்கக்கூடாது என்பதால் இது தொடர்பில் சரோஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும். ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கும் குறிப்பிட்ட ஒருவருக்கு சலுகை வழங்கும் நோக்கில் அல்லது அவருக்கு போனஸ் வழங்குவதற்காகவே அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறது. இது நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு ஏற்படுத்தப்படும் பாரதூரமான தாக்குதலாகும் என்பதாக முன்னாள் பிரதமர் சரத்தின் செல்வா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் தேசிய மக்கள் சபையின் உறுப்பினர் சட்டத்தரணி அகலங்க தெரிவித்திருக்கிற கருத்து இவ்வாறு வெளியாகிறது. ஓய்வு பெறும் வயதிலை நீடிப்பு மக்கள் ஆணையின் ஒரு தேவை என்பதாக அவருடைய இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்கள் 2024 வழங்கிய மக்கள் ஆணையின் அந்த மக்கள் ஆணைக்கு அமைவாக தற்போதைய அரசாங்கம் எவ்வாறு செயற்படுகிறது மற்றும் அரசியலமைப்பு திருத்தம் அதற்கு ஏற்புடையதா? ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்தின் 159 உறுப்பினர்களுக்கும் மக்கள் ஆணையை வழங்கினார்கள். ஊழல் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களை முறையான நீதித்துறை நடைமுறைக்குள் விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதாகவும் மக்களாணையின் நோக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் இந்த தருணத்தில் அரசியலமைப்பு திருத்தம் மூலம் மக்களின் எதிர்பார்ப்புகளை சிறந்த முறையில் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறது என்பதாக சட்டத்தரணி அக்கலக்க இவ்வாறு கூறுகிறார். சபை 101 பிரிவின்படி மேன்முறை நீதிமன்றத்தின் நீதிசர்கள் ஓய்வு பெறும் வயதிலே 63-65 ஆகவும் உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதிலே 65-67 ஆகவும் உயர்த்தும் முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்திருக்கதே போன்று பிரதம நீதிசரின் வயதிலே 67 அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டு அதிகபட்சம் 6 என திருத்துவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக 137 பிரிவில் திருத்தம் ஒன்று மேற்கொண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எண்ணிக்கை 25 உயர்த்துவதற்கும் முன்மொழியப்பட்டிருக்கிறது. எனவே மக்களாணையின் தேவைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து மேலும் தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்பதாக இவ்வாறு கூறியிருக்கிறார். அரசனப்பில் 20 திருத்தத்தின் போது மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை பெரிய அளவில் விவாதங்களின்றியே மாற்றப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு நீதியை வழங்கும் செயல்முறையை மக்களுக்கு புலப்படும் வகையில் வலுப்படுத்துவதற்கு 46 பழமையான 171 பிரிவை திருத்துவதற்கு எதிர்பார்க்கிறோம். உலகின் ஏனைய நாடுகளில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதிலே கடந்த காலத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா 70, கனடா 75, பிரேசில் 75, டென்மார்க் 73, அமெரிக்கா எந்த ஒரு வயதிலையும் அறிமுகப்படுத்தவில்லை. ஐஸ்லாந்து 70, ஜப்பான் 70, ஸ்வீடன் 69, சுவிட்சர்லாந்து 68 என்ற அடிப்படையில் ஓய்வு பெறும் வயதிலே காணப்படுகிறது. எமது நீதிபதிகள், நீதவான்கள் மற்றும் மரண விசாரணை அதிகாரிகளின் சேவையின் சிறப்பான தன்மை, நிபுணத்துவம் மற்றும் சுதந்திரம் என்பன உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவை என்றும் அவர்களின் ஓய்வு பெறும் வயதிலை உயர்த்துவதன் மூலம் அவர்களின் சிறந்த அனுபவங்களை பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என்பதாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சட்டத்தரணி அகலங்க இவ்வாறு கூறுகிறார். எனவே உலகின் ஏனைய நாடுகளின் அனுபவங்களை பின்பற்றி இலங்கை இந்த நகர்வை மேற்கொள்வதற்கு ஏற்கனவே தாமதித்திருக்கிறது. இந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அமைச்சரவை அனுமதி அளித்த பின்னர் இந்த ஓய்வூதிய வயதிலை நீடிப்பதானது மக்களாணையின் ஒரு தேவை என்பதை தெளிவாக புலப்படும். இந்த வயதிலை உயர்வானது ஆரம்ப நீதிமன்றங்களின் நீதிபதிகளுக்கு பொருந்தும் வகையில் நீதிச்சபை ஆணைக்குழு சட்டத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் இவ்வாறு கூறப்படுகிறார். இதனிடம் எதிர்க்கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்து குறித்தும் பார்க்கலாம். அரசாங்கத்தின் தீர்மானங்கள் நாட்டில் பாரிய பிரச்சினையை ஏற்படுத்தும் என்பதான தகவல். நாட்டில் பொருளாதாரத்தை முன்னிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அரசாங்கம் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயற்சித்து வருகிறதே. அரசாங்கத்தின் தீர்மானங்கள் நாட்டில் பாரிய துருவ பிரச்சினையை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு கூறியிருக்கிறார். நீதிபதி வயதிலை நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு சட்டத்துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட அரசியல் ஆய்வாளர்கள், சிவில் பிரஜைகள் என அனைத்து தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அரசாங்கம் தற்போது நீதிபதி வயதிலே 2 நீடிப்பதற்கு அமைச்சரவின் அனுமதியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு திருத்தமாக இந்த சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதன் பின்னர் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறோம். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி மக்களுக்கு அழகான வாழ்க்கை ஒன்று ஏற்படுத்துவதாக தெரிவித்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அதே நேரம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரிப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் எதனையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. பொருட்களின் விலை பாரியளவில் அதிகரித்திருக்கிறது. அதனால் மக்கள் இன்று 3 சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். மக்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. ஆனால் அரசாங்கம் மீது மக்களுக்கு விரக்தி ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் அரசாங்கத்துக்கு எதிராக வீதிக்கிறங்கி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அரசாங்கம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீதித்துறையை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முயற்சித்து வருகிறது. அதற்காகவே நீதிபதிகளின் வயதிலேயே நீடிப்பதற்கு தீர்மானித்திருக்கிறது. அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு நபருக்காகவே இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாகவே எமக்கு தோன்றுகிறது. அத்துடன் நீதிமன்றங்களில் அதிகமான வழக்குகள் விசாரிக்கப்படாமல் தேங்கியிருப்பதாகவும் அதனை விரைவாக விசாரணைக்கு எடுத்து கொண்டு முடிப்பதற்கே இவ்வாறு நீதிபதி வயதிலே நீடிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த கூற்றில் எந்த நியாயம் இல்லை. உண்மையில் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்தில் இருக்குமாக இருந்தால் நீதிமன்றங்களுக்கு தேவையான வளங்களை அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறை நீதிமன்றங்களில் மொத்தமாக 8 வெற்றிடங்கள் காணப்படும். பல மாதங்கள் கடந்தும் இந்த வெற்றிடங்களுக்கு நீதிபதிகளை அரசாங்கம் இன்னும் நியமிக்காமல் இருக்கிறது. அரசாங்கம் தற்போது மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்து வருகிறது. அதனால் அரசாங்கம் ஆட்சி நடத்துவதற்கு நீதித்துறையை தங்களின் வழிநடத்தல்கள் வைத்துக் கொள்ளவே முயற்சித்து வருகிறது என்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டினை
முன்வைத்திருக்கிறார். இதனிடம் எதிர்க்கட்சித் தலைவரும் இது தொடர்பில் கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். தற்போது நாட்டில் உள்ள நீதிபதிகள் இந்த வெற்றிடங்களை நிரப்ப தகுதியற்றவர்களா என்று அரசாங்கத்திடம் அவர் கேள்வி எழுப்பதாக குறிப்பிடுவதோடு, இந்த வெற்றிடங்களை நிரப்புவதை நிறுத்தியுள்ளமை போலவே நீதிபதிகள் ஓய்வெறும் வயதையும் மாற்றுவதற்கான சிலப்பு திருத்தத்தை கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்து இதற்கான அமைச்சரவை பத்திரத்துக்கும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இவ்வாறு ஒரு நடவடிக்கைக்கு அரசாங்கம் ஏன் முற்படுகிறது? அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை கிடைத்ததை ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கு என்றாலும், அரசாங்கம் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதற்கு பதிலாக சர்வாதிகார ஆட்சி முறையுமே ஒரே கட்சி முழு நாட்டையும் ஆளும் கொள்கையுமே பின்பற்றி வருகிறது. சட்டநாள சங்கத்தின் தலைவருக்கு மாநிலசபையின் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை லஞ்சமாக கொடுத்து நீதிபதிகள் ஒய்பெறும் வயதை மாற்றுவதற்கு ஆதரவை பெற்றதாக ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார். ஜேபி பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைமை குழுவின் சட்டத்தரணி விஜயநாயக் கூட அரசாங்கத்தின் இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும், சாலிய பிரிஸ் போன்ற சிரேஷ்ட ஜனாபி சட்டத்தரணிகள் அரசாங்கத்தின் யோசனை நிராகரிப்பதும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கோரிக்கைக்கு இணங்கவா? இனியாவதும் பொய்களினாலும் ஏமாற்று வித்தைகளினாலும் நாட்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் பொய் கூறுகிறது என்பது தற்போது பகிரங்கமாகிவிட்டது. இனியாவது ஜனநாயகத்தை அளிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூற நலிந்த ஜெயதீஷ் அமைச்சர் அவர்கள் ஒரு பதிலை அளித்திருக்கிறார். எதிர்க்கட்சியினரே நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்பதாக அவரால் கூறப்படுகிறது. நீதிபதி ஓய்வெறும் வயதிலை அதிகரிப்பது தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்த நடவடிக்கை அல்ல. நாட்டில் லட்சக்கணக்கான மக்களின் வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்தி நீதியை நிலைநாட்டுவதற்காக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் கூறுவதோடு, பிரதானமாக நீதி தீர்ப்புகளுக்கு எதிராகவும் நீதிபதிகளுக்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிட்டு வரும் எதிர்க்கட்சியினர் நீதித்துறைக்கு உண்மையான அழுத்தங்களை வழங்கி வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் இவ்வாறு கூறுகிறார். போலீசாரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்றம் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. 2019 நடந்த இந்த சம்பவத்தில் இருதரப்பு விசாரணைகளையும் விரிவாக முன்னெடுத்த பின்னரே நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. ஆனால் இந்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் பகிரங்கமாக பேசுவது நீதித்துறையை பலவீனப்படுத்தும் செயல். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு நீதிபதிகள் மீது சந்தேகத்தை ஆணம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகிறார்கள். சுயாதீனமாக செயல்படும் நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதும் நிந்திப்பதும் நீதித்துறைக்கு செய்யப்படும் அவமதிப்பு. நாட்டின் மேற்பொருட்டு நீதிமன்ற வழக்குகளை அந்தந்த மாவட்டங்களையும் விசாரிப்பது வசதியாக மேன்முறை நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் உயர்நீதிமன்ற வெற்றிடங்களும் விரைவில் நிரப்பப்படும். இதில் ஒரு அங்கமாகவே நீதிமன்ற நீதிமன்றங்கள் முதல் உயர்நீதிமன்றம் வரை தற்போது சேவையாற்றும் நீதிபதிகள் ஓய்வெறும் வயதை ஒரு வருடத்துக்கு நீடிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு திட்டங்களை குறைத்து மக்களுக்கு விரைவான நீதியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கம் கொண்டதாகும். வழக்குகள் விரைவாக முடிவடைய சட்டத்தின் சமூகம் விரும்புவது என்பதால் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைக்கு அவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கிறோம் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதனிடம் மேலும் சில செய்திகள் குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறிது ரூபம் விளம்பரடைவாள்.

சுயாதீன செய்தி பாடல் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தலாம். மண்டைத்தீவு படுகொலை முறைப்பாட்டை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் ஊர்காவல்துறை நீதிமன்றம் சிஐடிக்கு உத்தரவு என்பதான செய்தி தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது. மண்டைத்தீவு படுகொலை சம்பந்தமாக போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாட்டை விசாரித்து முறைப்பாட்டின் உண்மைத்தன்மையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. மண்டைத்தீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சடலங்கள் புதைக்கப்பட்ட கிணறுகளை அகழ்ந்து நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் இந்த முறைப்பாட்டை விசாரிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இந்த முறைப்பாட்டை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் பாரப்படுத்தியுள்ளதால் இதுகுறித்த விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணியில் சடலங்கள் காணப்படுவதாக கூறப்படும் பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். கிணறு அமைந்துள்ள காணியின் உரித்து தொடர்பில் உறுதி செய்தி அதன் அறிக்கையை பெறப்பட வேண்டும். வேலணை பிரதேசலகம் வேலணை பிரதேசபை சட்ட வைத்திய அதிகாரி போலீசார் கிராமத்தின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டவர்களை உள்ளடக்கி குழு ஒன்றினை அமைத்து கலந்துரையாடல் நடாத்த ஆவண செய்யுமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்திருந்த அதேவேளை முறைப்பாட்டாளரின் மகனின் சடலம் மண்டைத்தீவில் உள்ள பிரிதொரு கிணற்றில் மீட்கப்பட்டு விட்டதாகவும் முறைப்பாட்டாளரே அதனை அடையாளம் காட்டி சடலத்தை பெற்றுக் கொண்டதாகவும் இதற்காக 25 ரூபாயை இழப்பீட்டுத் தொகையாக பெற்றுக் கொண்டதென்றும் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனையடுத்து முறைப்பாட்டாளரின் முறைப்பாடு தொடர்பிலான உண்மைத்தன்மையை ஆராய்ந்து விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உத்தரவிட்ட நீதவான் இவ்வழக்கை செப்டம்பர் 22 தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். இதுநேரம் இன்னும் ஒரு செய்தி. தென்மாநில சபை முன்னாள் செயலாளர்கள் இருவருக்கு பிணை என்பதான தகவல் வெளியாகிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட தென்மாநில சபையின் முன்னாள் பிரதி பிரதமர் செயலாளர்கள் இருவருக்கும் கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. 2019 ஆம் ஆண்டில் ஆளுநரின் அனுமதியின்றி மீண்டும் கொள்முதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு காலியில் ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து கைப்பிடிகளற்ற 408 பிளாஸ்டிக் நாற்காலிகளை கொள்வனவு செய்துள்ள விவகாரம் தொடர்பிலேயே இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். தென்மாநில சபை பிரதமர் செயலாளர் அலுவலகத்தின் முன்னாள் பிரதமர் செயலாளர் மற்றும் முன்னாள் பிரதி பிரதமர் செயலாளர் ஆகியோர் நடைமுறைப்படுத்தல் ஆகிய இருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடம் மற்றொரு செய்தி. இளம் போலீஸ் உத்தியோகத்தர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை என்பதான செய்தி. பானந்துறை பகுதியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். பானந்துறை வலான ஊழல் தடுப்பு பிரிவில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோகத்தரை நேற்று அதிகாலை இவ்வாறு தற்கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் பானந்துறை அரசாங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர் பேராதனை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் என விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடம் எரிபொருள் விலை சீர்திருத்தம் இன்று என்பதான செய்தியை வழமையாக மேற்கொள்ளும் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு இணங்க எரிபொருள் விலையில் இன்று வியாழக்கிழமை திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு உள்நாட்டில் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. ரத்த பரிசோதனைக்கு அதிக கட்டணம் மறுவிட்ட வைத்தியசாலைக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். வவுனியா நீதிமன்றம் உத்தரவு என்பதான தகவல். முழு ரத்த பரிசோதனைக்காக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதல் தொகை அறுவட்ட தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு வவுனியா நீதவான் நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை சட்டத்தின் வெளியிடப்பட்ட 67 இலக்க உத்தரவின் அடிப்படையில் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை விசாரணை அதிகாரிகளால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஜூலை 14 தேதி மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது வவுனியா வைத்தியசாலை வீதியில் உள்ள இந்த தனியார் வைத்தியசாலை இந்த ரத்த பரிசோதனைக்காக அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணமான 100 ரூபாய் 400ஐ விட அதிகமாக ரூபாய் 550 வசூலித்திருந்தது கண்டறியப்பட்டதாக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவிக்கிறது. இந்த வழக்கு ஜூலை 28 தேதி வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் முன்வைக்கப்பட்ட உண்மையான பரிசீலித்த நீதிமன்றம் குறித்த வைத்தியசாலைக்கு

0: முறைப்பாடு என்பதான செய்தியினை காணலாம். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு தீவுத்தரை தாக்கி காணொலி பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போதனா வைத்தியசாலைக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை யுவதியொருவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் குடும்பத்தினரால் அழைத்து வரப்பட்டு சிகிச்சைக்காக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். நோய்வாய்ப்பட்ட யுவதியுடன் யுவதியின் தாய் உள்ளிட்ட இரு பெண்களும் ஐந்து ஆண்களும் வைத்தியசாலைக்கு வந்திருந்த நிலையில் அவர்களும் அவசர சிகிச்சை பிரிவின் வாயிலில் பகுதியில் குழுமியிருந்தார்கள். அதன்போது அங்கு கடமையில் இருந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் யுவதியின் தாயாரை தவிர ஏனையோரை அங்கிருந்து செல்லுமாறு பணித்திருக்கிறார். இந்நிலையில் அங்கிருந்தவர்கள் யுவதியுடன் முரண்பட்டு அதனை தமது தொலைபேசி காணொலியையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் எதிர்ப்பு தெரிவித்த போது பாதுகாப்பு உத்தியோகத்தரை ஒருவர் அவரை தாக்கியிருக்கிறார். பின்னர் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார். இது தொடர்பில் தாக்குதலுக்கு இலக்கான பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு அறிவித்ததோடு தனது பாதுகாப்பு சேவை நிறுவனத்துக்கும் அறிவித்த நிலையில் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய போலீஸ் நிலையத்தில் சிறுவர் பெண்கள் பாதுகாப்பு பிரிவில் முறைப்பாடு செய்திருக்கிறார். முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆண்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவல் அமையப்படுகிறது. இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு கொள்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை வசந்தம் FM

0: வணக்கம்
1: தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். இதமான ஒரு காலை பொழுதுன்னு உங்கள் அனைவரையும் சந்திப்பதை மிக மகிழ்ச்சி. நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். நேர்கள் இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். எல்லாருமே பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. சில பேர் வேலைக்கு கிளம்பி வெளியில் போயிட்டு இருப்பீங்க, வாகனங்களில் பயணம் செய்துட்டு இருப்பீங்க. இது எப்படியா இருந்தாலும் ரொம்ப கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்க்கப்பட்ட 3063வது அத கோடிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 19, 52, 63, 75 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 19, 52, 63, 75 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 43,78,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,03,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,949வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக விருச்சிக ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 12, 23, 32, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 12, 23, 32, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 95,74,600 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 82,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,237வது சூப்பர்பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 8, 60, 62, 79 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 8, 60, 62, 79 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 2, 3, 7, 4, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 3, 7, 4, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 37,92,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,25,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 5,398வது சனிதாளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 6, 19, 47, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யூ வெற்றி இலக்கங்களாக 6, 19, 47, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் லக்கி சான்ஸ் சீட்டில் பின் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 2, 3, 5, 2, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 3, 5, 2, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,65,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,13,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,413வது கப்ருகலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 9, 31, 36, 38 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 9, 31, 36, 38 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,55,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,69,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 9,071வது சுபிரிதன சம்பத்தின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 1, 9, 0, 9, 0, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 1, 9, 0, 9, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய நாளில் மொத்தமாக 22,64,260 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,53,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 445வது ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 0,9,0,0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 0,9,0,0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 13 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,37,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1067வது சசிரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 34,41,47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 34,41,47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 25,60,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வான

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த நேற்று நாள் சீர்திருக்கப்பட்ட தேசிய லுத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்று தினம் சீர்திருக்கப்பட்ட 379வது சுபதவசாக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று தினம் சீர்திருக்கப்பட்ட 379வது சுபதவசாக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மகர ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 11, 31, 39 தெரிவாகியுள்ளது. ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 11, 31, 39 தெரிவாகியுள்ளது. நேற்று தினம் விசேட இலக்கங்களாக 7, 8, 4, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 7, 8, 4, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 561,61,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட 4,505வது கொவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 7, 15, 36, 50 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 7, 15, 36, 50 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 2,50,000 பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 48,78,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,50,07,391 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்திருக்கப்பட்ட மாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீர்திருக்கப்பட்ட 6,263வது மாஜன சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 1, 9, 2, 2, 5, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 1, 9, 2, 2, 5, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு 1, 1,00,000 ரூபாய் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,35,39,920 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,05,16,104 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,293வது தனநிதானவியின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 17, 18, 66, 67 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ வெற்றி இலக்கங்களாக 17, 18, 66, 67 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 31,31,600 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,10,95,886 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 2,611வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 26 வெற்றி இலக்கங்களாக 13, 15, 50, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 26 வெற்றி இலக்கங்களாக 13, 15, 50, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 42,63,760 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 29,97,28,518 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 1,572வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக கும்பம் தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 10, 11, 15, 26 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 10, 11, 15, 26 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10,00,000 ரூபாய் பரிசு 1, 25,000 ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 54,93,280 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,17,744 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 838வது அத சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 2, 2, 5, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 2, 2, 5, 5 தெரிவாகியுள்ளது.
நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் இரண்டும், 50,000 ரூபாய் பரிசில்கள் 30 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 298,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 531வது ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 0226 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 0226 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும், 50,000 ரூபாய் பரிசில்கள் 20 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 491,960 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

காலை பொழுதுல எல்லாருமே வேகமாக வெளிக்கிட்டு வேலைகளுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி அதிகமான நேரத்தை செலவழிப்போம். எவ்வளவுதான் லேட்டாக இருந்து ரெடியானாலுமே கண்ணாடி முன்னாடி வந்து நாம அழகா இருக்குமா, அந்த கான்பிடன்ட் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு தேடிப்போம். கண்ணாடி முன்னாடி தேடுவது மட்டும் அழகு கிடையாது. அழகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், இவையெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த அழகு. இப்படி எல்லாம் நம்ம அழகா தானே இருந்தோம். இப்பயும் வர வர வர வர வர அந்த அழகு கொஞ்சம் மங்கிட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு வருது. கிளிப் கலோஜன் நேச்சுரல், கிளிப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா இயற்கையாகவே உங்க உடம்புல கலோஜன் உற்பத்தி அதிகரிச்சு உங்களுக்கான இயற்கை அழகை மீட்டு தரும். இதுக்காக ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கான அந்த மாற்றம் உங்கள் கண் முன்னே தெரியும், உங்கள் கண்ணாடியில் தெரியும். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். வேலைகளுக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்திலே இந்த காலை உணவை தவிர்த்து விட வேண்டாம். காலை உணவை எடுத்துக்கொண்டு செல்லுங்க. நான்லாம் பார்சல் பண்ணியாவது எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் வச்சு சாப்பிட்ருவேன். காரணம் உடம்புக்கு தேவையானதை நாம கொடுத்தா தான் உடம்பு நம்மளை உற்சாகமாக வைத்திருக்கும் இந்த நாள் புறா அப்படிங்கிற விடயத்தையும் இந்த காலை பொழுதுலேயே ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க காலை பொழுதின் உற்சாகம். வணக்கம், வசந்தம்.

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய
1: பழக்கம்.
4: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8.

சித்திரை மாதம் 30 திகதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:33 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:33 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நன்மை, ரிஷபம் சின்னம், மிதுனம் அனுகூலம், கடகம் பாராட்டு, சிம்மம் கீர்த்தி, கன்னி அமைதி, துலாம் முயற்சி, விருச்சிகம் ஊக்கம், தனுசு லாபம், மகரம் விருப்பம், கும்பம் பொறுமை, மீனம் ஆதரவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நன்மை, ரிஷபம் சின்னம், மிதுனம் அனுகூலம், கடகம் பாராட்டு, சிம்மம் கீர்த்தி, கன்னி அமைதி, துலாம் முயற்சி.

இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் காலநிலை வந்து கொஞ்சம் சீரற்றுதான் காணப்படும் போல இருக்கிறது. நேற்றைய தினமே அது சொல்லியிருந்தோம். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு எல்லா இடங்களிலும் இருக்கும் அப்படின்னு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக மேல் மற்றும் சபரகமு மாகாணங்களில், அதுடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் காலை பொழுதுலே வந்து ஞாபகப்படுத்திக்கிறோம். காரணம், வேலைக்கெல்லாம் போகும்போது கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அதுவும் மழையை தாங்கக்கூடிய அளவுக்கு கூடையாக எடுத்துகிட்டு போங்க. ஃபேஷனுக்காக 4-5 ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கிற மாதிரி கூடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, அப்புறம் அது மழைக்கு தாக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே, நட்புக்காக ஒரு நாள். நட்புக்கு எதுக்கடா நாள்னா, இல்லை அதுக்காக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நட்புக்காக ஒரு நாள் வந்து இன்றைய தினம் ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு மாதிரி இந்த நட்புக்கான நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 2011 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை வந்து ஜூலை மாதம் 30 வந்து நட்புக்கான நாளாக, ஃப்ரெண்ட்ஷிப் டேயாக பிரகடனப்படுத்தியிருக்காங்க. சரி, இப்படி ஒரு நாள் இருக்கும்போது நண்பர்களை பற்றி பேசாமல் எப்படி? இன்றைய நாள் நண்பர்களை பற்றி கொஞ்சம் நம்ம பேசுவோம். நண்பர்களை பற்றி பேசும்போது என்ன பேசலாம்? பொதுவாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கும்போது இது ஆண் பெண்ணெல்லாம் பார்த்து வர்றது இல்லைங்க. நட்புங்கிறது ஆண் பெண் எல்லாம் இல்லாமலே வர்றது தான் நட்பு, சரியா? ஒரு ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழகிக்கலாம் அப்படின்லாம் பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது நாம கேட்குற விஷயம், இந்த ஆண்களின் நட்பு அல்லது பெண்களின் நட்பு, இது ரெண்டுல எதுக்கு ஆயுள் மிக அதிகம்? இல்லை ஆண்களின் நட்பு எந்த காலத்தோடு முடியுது, பெண்களின் நட்பு எந்த காலத்தோடு முடியுது? இதை தான் நம்ம பேச போகிறோம். காலம் தாண்டியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காது, காலம் காலத்துக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாறிக்கிட்டே இருக்கும். இல்லைங்க, இந்த நட்பு இல்லை இவங்களோட நட்பு வந்து எவ்வளோ வருஷம்னாலும் இருந்துகிட்டே இருக்கும், அதை நம்மளால் மாற்றவே முடியாது, மறுக்கவும் முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விடயங்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அலைபிரை மேற்கொள்ளுங்கள். 0112-7175 அல்லது 0112-7175-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். அங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக்கு வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருப்போம், அதன் கீழே வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.
1: இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன், அதை பற்றி எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம், என்ன வேணாலும் பாடலாம்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8.

வணக்கம் வசந்த, வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோட இணைந்திருக்கிறீங்க. எல்லோருக்குமே அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், இன்னும் இருக்கும். காரணம், நாம் ஒரு காலத்தில் அழகாக தான் இருந்தோம், இப்போதான் வர வர வர வர அந்த அழகு கொஞ்சம் மங்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்கும். இப்போ இந்த அழகு வந்து உங்களுக்கு மீண்டும் வரணும், இல்லை நீங்கள் இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கிளிஃப் கலோஜன் நச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்கள் உடம்புல கலோஜன் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கான இயற்கை அழகை மீட்டு தரும். வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், இது எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்பவும் தரும். காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது அலைந்து திரிந்தெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்க காலநிலையோடு நம்ம வந்து ஷாப்பிங் செய்ய முடியாது. நமக்கு வந்து தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே இடத்துல போய் வாங்கணும் அப்படிங்கிற தான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போகணும்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போயிருங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் வர்றது சகஜம் இல்லையா குடும்பங்களில். அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த குடும்ப தகராறு காரணமாக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, உயர் அழுத்த மின்சார கோபுரத்துக்கு மேலே ஏறி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அப்போ பாருங்கள் அவர் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்திருக்குன்னு அவரோட வாழ்க்கை. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பருப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் கடந்த 21ஆம் தேதி தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்சார சபைக்கு சொந்தமான ஒரு கோபுரத்து மேலே ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார். அதன் காரணமாக தெய்யவிட்ட கரம்பீட்டிய அக்குராச தேவேந்திரமுனை மாவரல்ல மற்றும் தெனியாய உட்பட பல பிரதேசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ண ரெண்டு மணித்தியால இவர் குடும்ப பிரச்சனையில் பண்ண ரெண்டு மணித்தியால போராட்டத்தினால அந்த ஏரியாக்கெல்லாம் கரண்டை கட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் உன் குடும்பத்தில் பிரச்சனைனா நீ மட்டும் பார்க்க வேண்டியதுனே தேவையா இது? இப்படியெல்லாம் ஒன்று வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப அவரை கூப்பிட்டு ஒரு வழக்கை போட்டு விசாரணையை மேற்கொண்டு 2 மணித்தியாலத்தில் கிட்டத்தட்ட நிலவன மின்வெட்டு காரணமாக 2 லட்சத்துக்கும் அதிகமான நட்டம் வந்து ஏற்பட்டிருக்காம வந்து மின்சார சபைக்கு. ஸோ இதை வந்து காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு, ஆமாம் நான் தான் வந்து மின்சாரம் இந்த கோபுரம் மேலே ஏறி போராட்டம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மின்சார சபைக்கு ஏற்பட்ட இழப்பீட்டு தொகை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த நபரே வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன குடும்ப கஷ்டத்துக்காக கோபுரத்து மேலே ஏறினாலும் இப்போ இந்த 2 லட்சத்தை கட்ட வேண்டி வந்துருச்சுங்கிற மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது பார்த்து கவனமாக முடிவுகள் எடுங்க, இல்லைனா இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய சூழலும் ஏற்படலாம். ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். இலங்கை அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புதிய பஸ்களை வந்து சேவையில் ஈடுபடுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து ஈடுபட்டு ஏகப்பட்டமா பஸ்கள் வந்து இப்போ வந்து ஆபர்ல வந்து இறங்கியிருக்கு. இந்த பக்கம் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் போட்டோ எடுத்து எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. எப்படியோ கிட்டத்தட்ட 104 மெட்ரோ போக்குவரத்து திட்டத்திற்காக வந்து கொள்வனை செய்யப்பட்ட பஸ்கள் தான் இலங்கைக்கு வந்திருக்கு. எதிர்காலம் செப்டம்பர் மாதத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ்களை வந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. இனிமே கொழும்புக்குள்ள அழகான பஸ்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா நம்ம பிரைவேட் பஸ்காரங்கள்ட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சு ஓடுவாங்கிறதா இருக்கு அடுத்த பெரும் பிரச்சனை. இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. திடீர்னு இந்த மாதிரி பஸ்கள் எல்லாம் காண கிடைக்கும் போது எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா அந்த பேப்பர்ல பேர் எழுதி ஓட்டுறது கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு மெட்ரோ பஸ்ஸே கொண்டாந்தாலும் எந்த ஏரியாவுக்கு போகுதுங்கிறது ஒரு ஏப்போ ஷீட்ல எழுதி ஒட்டி வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதை கொஞ்சம் தவிர்தான் நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் ஓகே, இருந்தாலும் பரவாயில்லை, இது ஒரு நல்ல விடயம். இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து விபத்துகளின் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் உதவிகளை செய்வதற்காகவே உங்களுக்கு தெரியும் சுவசரி அப்படிங்கிற அறக்கட்டளை

வந்து ஒரு விடயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் கூட இருக்கு 1990. இப்போ இவங்க ஒரு புதிய முயற்சிக்குள்ள ஈடுபட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிள் மூலமாக இந்த உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அதாவது மோட்டார் சைக்கிளில் அவசர சிகிச்சைக்காக ஒரு ஆரம்பம், அதாவது ஆம்புலன்ஸ் வந்து சேர்வதற்கு முன்னாடி இந்த பைக்கில் இருக்கவங்க வந்து வந்து உங்களுக்கு தேவையான முதலுதவிகளை செய்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி அனுப்புறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறாங்க. கழுவு மாதிரியான பகுதிகளில் ஆம்புலன்ஸ் என்ன சைரனே போட்டு வந்தாலும் வாய்ப்பே இருக்க டிராஃபிக்கில் முந்தி போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பைக் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். காரணம், பூந்து பூந்தாவது போயிடலாம் இல்லையா. இந்த பைக் போகும்போது பொதுவாகவே ஆம்புலன்ஸ் நம்ம ஊரில் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி கார் போரில் ஒன்று போகும். இப்போ இந்த பைக் எங்கெல்லாம் பூந்து போகுதோ அந்த பூந்து போகிற எல்லா இடத்துலையும் பின்னாடி பைக்காரங்க போயிட்டு இன்னொரு ஆக்சிடென்ட் ஆகாமல் இருந்தால் சரி, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டிய விடயம். இந்த வேலை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னெடுத்தாங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அது கொழும்பு மாதிரியான இடங்களில் மட்டும் கிடையாதுங்க, ஊர்களில் தூர பிரதேசங்களில் இருக்கவங்களுக்குமே வந்து உதவியாக இருக்கும். ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு கஷ்டமான இடங்களில் கூட இந்த பைக் போயிட்டு அவங்களுக்கு தேவையான முதலுதவிகளை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். தொடர்ந்து கொள்ளுங்க காலை பொழுது உற்சாகம். வணக்கம். வசனத்தோடு நாம் கேட்டிருந்தோம் இந்த நட்பை பற்றி கேட்டிருந்தோம். இன்று வந்து வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட நட்பு பெருசு, ஆண்களின் நட்பா பெண்களின் நட்பா அதிக ஆயுள் காலம் கொண்டது அப்படிங்கிறத நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ள போறீங்க. அலையங்கள் 011-2-775-001 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு. வீதிகளில் பயணம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, எப்படி இதை தடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற யோசனைகள் எல்லாருக்குமே இருக்கும். இந்த தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி நூடக வலையமைப்பு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து பாடசாலை மாணவர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான கல்வி வலயங்களுக்கு விஜயத்தை மேற்கொண்டு அங்கே இருக்க மாணவர்களுக்கு தெளிவூட்டலை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. டேக் கேர், வழித்தடத்தை பாதுகாப்பும் அல்லது பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற செயற்திட்டத்தின் ஊடாக. இப்படி இருக்கும்போது நம்மலாம் வெளிக்கிட்டு வெளியில் போகும்போது பார்ப்பதற்கே அழகாக இருக்கணும். அழகு அப்படிங்கிறது வெளியில் இருக்கிற முகம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம், இவையெல்லாம் சேர்ந்தது தான் இந்த அழகு. இந்த அழகு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த அழகை மீட்டெடுக்கணும் அப்படின்னா கிளிஃப் கலர்ஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்காக இயற்கை அழகை மீட்டு தரும் காகில் ஸ்போர்ட்ஸ் மற்றும் முன்னணி மருந்து எங்களையும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.

0: best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.
1: அரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். திரை உலகின் நட்சத்திரம், வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: புத்தகம் பேசிட்டு இருக்க. யாரடி சொல்லிக் கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லிக் கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.
2: மொக்க ஜோக்க கேட்டனா கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சது, பொண்ணு எனக்கு பிடிச்சதால வந்த ரோதன. பொண்ணா

வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறீங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில விடயங்களை காப்பாற்ற வேண்டியவர்களே அதை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. எங்கே தெய்வலை போலீஸ் எஸ்ஐ ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. எதுக்கு இந்த எஸ்ஐயை கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தெய்வலை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவர் உப போலீஸ் பரிசோதகராக வேலை செஞ்சிட்ருக்காரு. இவருக்கு 26 வயசு தான் ஆகுது, சரியா? 26 வயசு அப்படிங்கும்போது ஒரு 2K கிட் அப்படி தான் சொல்லணும். வர போலீஸ் எஸ்ஐ ஆக இருந்தாலும் அவர் ஒரு 2K கிட். இந்த 2K கிட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கிட்ட போதைப்பொருள் வைத்திருந்திருக்கார். என்னென்ன போதைப்பொருள்? ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளையும் வைத்திருக்கார். விசாரணைகள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தச்சகர் தான் தெரிவிச்சிருக்காரு. இப்போது இவங்களே இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி வெளியில் இருக்கவங்களை காப்பாற்ற முடியுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆனால் இந்த சமூக ஊடகங்கள் அல்லது இந்த சமூகம் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இவரை பார்க்கலாம். இவர் வந்து தெய்வல போலீஸில் இருக்கிற ஒரு எஸ்ஐ. இவரே எப்படி இருந்தாருன்னா, இவர் எப்படி மற்றவங்களை பிடிப்பாரா இருக்கும் இல்லையா? பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற சட்டங்களுக்கு வந்து யாராக இருந்தாலும் ஒன்று தான், இந்த அரசாங்கம் அதற்கான சரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், அதனால தான் அவரையுமே கைது செய்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் இவை எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் போயிட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் விரைந்து செல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்குது, அதுதான் ஜனதா ஸ்டீல்ஸ். ஜனதா ஸ்டீல்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து மீண்டும் கொள்ளுங்கள். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: குழி தொட்டு போகிற அடியே அலையே.
1: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM, the FM 102.6, 102.8.
2: Gangamma perupulla sirikira haniye.
3: Hey, nada kannu kalangudhu ana vai sirigudhu.
2: Love failure macha.
3: Achcha
2: baila. இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
3: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபா பாடு.

0: மட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மாசுலமே
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மற்றும் சபரகமுக மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும். வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மொனராகலை, ஹமாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் தனது பாதுகாப்பை மீள்கட்டமைப்பு செய்து வரும் ஈரான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட தோளில் வைத்து ஏவக்கூடிய 400 விமான ஏவுகணை செலுத்து அமைப்புகளை பெறவுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ராணுவ தளங்கள் மற்றும் மூலோபாய உட்கட்டமைப்புகளை பாதுகாக்கும் ஈரானின் திறனில் உள்ள குறைபாடுகளை அம்பலப்படுத்திய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் தொடங்கியதில் இருந்து தனது குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதற்காக தெஹ்ரான் மேற்கொண்ட மிகப்பெரிய கொள்வனவாக இது அமைந்துள்ளது. இதற்காக ஈரான் 60 முதல் 70 மில்லியன் டாலரை செலவிட்டு அதனை கொள்வனவு செய்யவுள்ளதாக ராய்டர்ஸ் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது சீனாவில் தயாரிக்கப்பட்ட Ku-W-12 மற்றும் FN-16 ஏவுகணைகள் உட்பட 300 முதல் 400 வரையிலான மனிதர்களால் கையாளக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் கொள்வனவை உள்ளடக்கியுள்ளது என தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் ஈரானின் வெளியுறவு அமைச்சு இது தொடர்பில் எவ்வித பதிலையும் வழங்கவில்லை. எமது அடுத்த மனித செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
2: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை

0: online music streaming in Sri Lanka. Wasn't the FM, 102.6, 102.8.
1: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

வணக்கம் வசந்த, வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. நமக்கு வந்து ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். வீடு அல்லது கட்டிடம் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா, காலத்துக்கும் நிலைத்து நிற்க வேண்டும், நம்ம பேர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டிடத்தை அமைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பயன்படுத்துகிற உள்ளீடுகள் வந்து உறுதியான உள்ளீடுகளாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ஆசை நிறைவேறும். கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு கம்பியை வாங்கிட்டு வராமல் போயிட்டு மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் அப்படின்னு கேட்டு வாங்குங்க. வாங்கி உங்களோட கட்டிடங்களையும் வீடுகளை அமைத்து பாருங்க. அதுக்கப்புறம் காலம் தாண்டி பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும். எப்படி இருக்கும்போது பார்ப்பவர் கண்களுக்கு நாம் அழகா தெரியணுங்கிறத விட, நாம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முகம் மற்றும் அழகா இருக்கிறது கிடையாதுங்க. வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாமல் பொலிவான சரம், இவை எல்லாம் சேர்ந்தது தான் இந்த அழகு. இந்த அழகு இயற்கையாகவே உங்களுக்கு மீட்டு தர வருகிறது கிளிஃப் கலோஜின் நேச்சுரல். வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்க உடம்பில் கலோஜின் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கான இயற்கை அழகை மீட்டு தரும். காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். கிளாஸ்கோவில் இடம்பெற்ற ஒரு பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடவருக்கான பருதிவட்டம் எறிதல் போட்டியில் இலங்கைக்கு வந்து ஒரு பதக்கம் கிடைச்சிருக்கு. சரி, இதை யார் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலித்த பண்டார் அப்படிங்கிறது தான் வெள்ளிப்பதக்கம் ஒன்று வந்து பெற்றிருக்காரு. இறுதிப் போட்டியில் 46.84 மீட்டர் தூரத்துக்கு பருதிவட்டத்தை வந்து இவர் எறிந்திருக்கிறாரு. எறிந்து இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார். சர்வதேச அரங்கில் சிறப்பானது ஒரு திறமையை வந்து இவர் வெளிக்காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பாலித்த பண்டார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஸோ நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்த ஒரு விடயம், இந்த ஆண் பெண் நட்பு இருக்கு இல்லையா, இதில் எந்த நட்புக்கு ஆயுள் மிக அதிகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்ல போறீங்க. அளவிட மேற்கொள்ளுங்க. 0312-775-0031 அல்லது 0312-775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. அங்கே காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டுருவோம். அதன் கீழே வந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம்.

0: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.
1: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலைப்பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தேவையான கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் எல்லாவற்றையும் முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளணும்னா விரைந்து செல்லுங்க. ஜனதா ஸ்டீல் சங்க போனீங்க, உங்களுக்கு தேவையான சகல விதமான பொருட்களை முறை குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வானிலை எல்லாம் மாறிட்டு இருக்கும்போது தலைவலி காய்ச்சல் வர்றதெல்லாம் ஒரு சகஜமான விடயமா மாறிடும். இந்த சகஜங்களை எல்லாம் சகஜமில்லாமல் மாற்றி உங்கள் நாளை இன்னும் புற்சாகமா வைத்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கோங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் செய்ய வேண்டிய வேலைகளை விரைந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்தும். இது ஒரு பாராசிட்டமோல் வகை அப்படிங்கறதையும் வந்து நினைவில் கொள்ளுங்க. சரி, இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம கேட்டிருந்ததுக்கு கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தெல்லாம், இனிய காலை வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரா ஜான் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கையர்கரசி வந்திருக்காங்க. ஆயண்ணா காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க. முத்தையா காளிமுத்து வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. மீபிடி கந்தையிலிருந்து வந்திருக்காரு பிரசாந்த், இனிய காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. தெய்வலையிலிருந்து ஷாலினி, ஆரம்பதியிலிருந்து இதய ரத்னம், அதுக்கப்புறம் குறிஞ்சாங்கனி அசூர்தீன், ஸ்டீவன் டெய்லர்ஸ், கணபதி மனோகரன், எல்லாருமே வந்து காலை வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. காலை நமஸ்காரம் அல்தமுல்லையிலிருந்து சிவா சர்மா மற்றும் பவானி ஐயர் இணைந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. பலாங்கொடையிலிருந்து அவனசி வைஜெயந்திமலா, நீர்கொழும்பிலிருந்து சோம்குமார், சந்தோஷமான காலை நேர வணக்கம் சங்கர் சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் அயண்ணா, குட் மார்னிங். கிருஷ்ணா வந்திருக்காங்க கேகல்லையிலிருந்து, இனிய காலை வணக்கம் சகோதரா, நானும் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறேன், எங்களுக்கு நல்லது பாடல் தாருங்க அப்படின்னு சொல்லி. யட்டியாந்தொட்டையிலிருந்து வந்திருக்கிறாங்க சவிந்தராஜ் வந்திருக்காங்க, சவிந்தராஜ் வாணி வந்திருக்காங்க. அன்பான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார். ஹட்டன்லிருந்து பரமானந்தன், காலை வணக்கங்களோடு கின்யா மௌரூஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. காலை வணக்கங்களோட ஷக்கிலா சந்திரசேகரம், நாவலப்பேட்டிலிருந்து குமுதா கிருஷ்ணசாமி, நிர்மலா பாலா வந்திருக்காங்க. அக்கரைப்பட்டிலிருந்து பாப்டேயில் நிசார் வந்திருக்காரு. தமிழ்நாடு தோட்டம் ஊர்கோடவத்தையிலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க. வணக்கங்களோடு இணைந்திருக்கிறார் ராஜன் வந்திருக்கிறார். அடுத்த தொண்டதம்மன்னாறு செல்வசன்னிதியிலிருந்து சுதன் வந்திருக்காங்க. பொத்துவில் ஜமால்தீன் வந்திருக்கிறாரு. காலை வணக்கங்களோடு பாலா கார்த்திகா வந்திருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க காலை வணக்கங்களோடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கிறாரு. மாலா பெர்னாட் இணைந்திருக்காங்க காலை வணக்கங்களோடு. சரி, இந்த நட்பு அப்படிங்கும்போது யாரோட நட்புக்கு அதிக ஆயுள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சப்னாஸ் மரதான்லேருந்து இருந்துட்டு சொல்லியிருக்காரு, ஆண்களோட நட்புக்கு தான் அதிக காலங்கள் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்கூல் காலத்திலேருந்து படித்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே இருக்காங்களாம். அவர் கூட அப்போ இருந்து அதே பாண்டிங் இன்னுமே காணப்படுது. பெண்கள் அப்படிங்கும்போது பெண்களுக்கும் ஒரு சிலருக்கு அந்த நட்பு தொடர்ந்து இருக்கும். ஆனால் அவங்களோட வாழ்க்கை வட்டங்கள் மாறும்போது இல்லை அந்த சர்க்கிள்ஸ் மாறும்போது அது காணாமல் போயிடும். ஸ்கூல் டைமில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப், நீங்கள்லாம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் மாறி போயிடும். அப்போது வந்து பசங்களோட நட்பு தாங்க எப்போவுமே நிலையாக நிற்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இம்தியாஸ் வந்து யட்டியாந்தொட்டையிலேருந்து இருந்துட்டு சொல்லியிருக்காரு, ஆண்களோட நட்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி பார்க்கலாம், நீங்களும் சொல்லுங்கள் யாரோட நட்பு வந்து அதிக காலங்கள் நிலைத்து நிற்கும். மலையங்கள் 0112-2-7-0-0-1 அல்லது 0112-2-7-0-11 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். காலை பொழுது நூற்றாகும், வணக்கம் வசந்தம்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா கியூஎஸ்டி குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு கியூஎஸ்டி கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய் சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
1: உள்ளத்தை
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

0: முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
2: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
3: மாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: குயிட் எக்ஸைட்டிங்.
0: அன்னி சாயல் இரவின் அமைதியில்

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: காலை பொழுது நொற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உறுதியான வீட்டை கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். பரம்பரைக்கும் நம்மளோட பரம்பரையும் இருக்கிற மாதிரியான ஒரு வீட்டை கட்டணும் அல்லது கட்டிடத்தை கட்டணும்ங்கிற தேவை எல்லாருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கடைக்கார அண்ணா சொல்ற ஏதோ ஒரு கம்பியை வாங்கி பயன்படுத்தாம நீங்க என்ன பண்ணணும், மெல்வா கியூஎஸ்சி கம்பிகள்னு கேட்டு வாங்கி அதை கொண்டு உங்களோட வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்க, இல்ல கட்டிடங்களை அமைத்துக் கொள்ளுங்க. அப்படி அமைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னா காலம் தாண்டியும் பரம்பரைக்கே நிலைத்து நிற்கும் உங்கள் பேரும் அந்த கட்டிடமும். அழகு அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே மிக முக்கியமான ஒரு விடயம் தான். பார்ப்பதற்கு படைப்பினூடாக எல்லோருமே அழகுதான். பட் இருந்தாலும் காலம் போக போக நம்மளோட பழக்க வழக்கங்கள் மாறும்போது இந்த அழகில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உன்ன மாதிரி நம்ம இல்லை அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிக்கும். அப்படி தோணும்போது அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி அமைத்து, இல்லை நாம் வந்து முன்ன மாதிரியே ரொம்ப அழகாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் அந்த அழகையும் மீட்டு தர்றதுக்காக உங்களுக்காக கிளிஃப் கலோஜன் நேச்சுரல் வருது. இந்த கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாகவே உங்கள் உடம்பில் வந்து கலோஜன் உற்பத்தியை அதிகரித்து இந்த இயற்கை அழகை உங்களுக்கு மீட்டெடுத்து தரும். இது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகில் ஸ்பூட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகள்லேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு வந்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாமல் பொலிவான சருமம், இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இந்த கிளிஃப் கலோஜன் நேச்சுரல். இப்போ இந்த நட்பு அப்படிங்கும்போது ஆண் பெண் நட்பு, இதுக்குள்ளே என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும், இல்லை என்ன மாதிரியான விடயங்களுக்குள்ளே இந்த நட்பு வந்து மாற்றப்படும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு மது வல்லவத்திலிருந்து நின்றுட்டு சொல்லியிருக்காங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே லைஃப் சுச்சுவேஷனை பொறுத்து தான் அமையும். சரியா, நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு கிடைக்கிற லைஃப் பார்ட்னர் ஓப்பன் மைண்டடாக இருந்தால் திருமணத்தின் பின் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் வந்து அந்த நட்பு நீடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த லைஃப் பார்ட்னரை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்புக்கான அந்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிரும். ஸோ ஓப்பன் மைண்டாக எல்லோரும் இருந்தாக்க ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அந்த நட்பு வந்து நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கவிதா இணைந்துட்டு சொல்லியிருக்காங்க, வத்தலையிலேருந்து தனக்கு ஒரு நண்பி இருக்காங்களாம் பள்ளிக்கூட காலத்திலிருந்து, இவங்களுக்கு திருமணமாகி மூன்று குழந்தைகள் கூட இப்போ இருக்காங்களாம், ஆனாலும் இன்னுமே அந்த நட்பு அதே மாதிரி இருக்குது. இப்போவுமே நாங்கள் எப்போயாவது மாதத்துக்கு ஒரு முறையாவது மீட் பண்ணிப்போம். ரஞ்சினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஃப்ரெண்டோட பேரை. சரி, நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலப்பி மேற்கொள்ளுங்க. 011-2-75 001 அல்லது 011-2-75 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை மேற்கொண்டு சொல்லலாம், அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88. இது மக்கள் சூடிய மகுடமே, புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம்.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கட்டிட உபகரண பொருட்கள் அல்லது கடல் தொழில் உபகரண பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா ஜனதா ஸ்டீல்ஸ் போயிருங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு சகல விதமான பொருட்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலத்துல இந்த தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது வந்து சகஜமான விடயங்களாக மாறிவிட்டது. இந்த தலைவலி காய்ச்சல் இருந்தாலும் நீங்க தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும், மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிரும். நீங்களும் செய்ய வேண்டிய வேலைக்கு விரைந்து போயிடலாம். சரியா, இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கறதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவர் கண்ணுக்கு மட்டும் கிடையாது, நாமளுமே அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சர்வம் எல்லாவற்றையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிளிஃப் கலோஜன் சொல்லி வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அது உங்களுக்கு இயற்கையாகவே உங்கள் உடம்புல கலோஜன் உற்பத்தி அதிகரித்து இயற்கை அழகை மீட்டெடுத்து தரும். இதை காகில் சூழ்ச்சி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். சரியா, இன்னைக்கு வந்து இந்த நட்பை பத்தி ஒரு விடயம் கேட்டிருந்தோம். நட்புல யாரோட நட்புக்கு அதிகமான ஆயுள் இருக்கு, யாரோட நட்பு வந்து லைஃப் லாங் வரும் அப்படின்னா அது வந்து நமக்கு அமைகிற நண்பர்களை பொறுத்ததும் நம்மளோட வாழ்க்கையை பொறுத்ததும். சரியா, நம்மளோட நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் இல்ல சுயநல மற்றவர்களாக நமக்காக இருக்கிறவங்களா இருந்தா காலம் தாண்டியுமே அந்த நட்பு வந்து நீடிக்கும். அது ஆண் பெண் யாரா வேணாலும் இருக்கலாம், ஆண்கள் பெண்கள் நட்பா இருக்கலாம், ஆண்கள் ஆண்கள் நட்பா இருக்கலாம், பெண்கள் பெண்கள் நட்பா இருக்கலாம். நட்புக்குள்ள பேதம் இல்லை இல்லையா. ஸோ எந்த நட்பாக இருந்தாலுமே அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அநீண்ட காலத்துக்கு இருக்கும். அப்படி இல்லை, சுயநலமான ஒரு நண்பர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் தேவைகளுக்காக மட்டுமே பழகுவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த தேவைகள் தீர்ந்த பின்னோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டு விலகி போயிடுவாங்க. லைஃப்பில் சாதித்த நிறைய பேர் பின்னாடி அவர்களுக்கான உண்மையான நண்பர்கள் வந்து இருந்திருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டால் கூட அவரோட நண்பர்னால தான் அவர் இந்த உயரத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி எப்போதுமே சொல்லுவார்லே. அந்த மாதிரியான சில நண்பர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பற்றிய இல்லை உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட ஒரு நண்பர் கூட்டம் உங்கள் கூட இருக்கும்னு சொன்னால் அந்த நண்பர்களையும் சேர்த்து நீங்கள் உங்களோட அரவணைத்து கூட்டிகிட்டு போவீங்கன்னு சொன்னால் அந்த நட்பும் காலம் தாண்டி நிலைத்து நிற்கும். காலங்கள் மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களின் நட்பு வந்து மிக வலிமையாக இருக்கும் பெண்களின் நட்பை விட. காரணம், பெண்கள் ஒரு விடயத்தை பார்ப்பது போல ஆண்கள் பார்ப்பதில்லை. ஆண்கள் கையாளும் விதமும் நட்பில் அவங்க கொண்டாடுற விதமும், நட்பு அப்படிங்கும்போது ஆணுக்கு ஒரு குடும்பம் அல்லது அவனுக்கு ஒரு மனைவி குழந்தைகள் வந்தால் கூட தன்னோட சகோதரியாக பார்க்கும் மனப்போக்குவம் வந்து எப்போவுமே ஆண்களுக்கு இருக்கும். நண்பனின் மனைவியை வந்து சகோதரியாகவும் அவனின் மகனையோ மகளையோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மருமகன் மருமகளாக பார்க்கக்கூடிய மனோபாவம் கொண்டவனாக ஆண் இருப்பான். ஆகவே எப்போவுமே வந்து அதிகமான காலங்கள் நீடித்து நிற்கக்கூடிய நட்பு வந்து ஆண்களின் நட்பு தான், பெண்களின் நட்பை விட அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் இப்போது விடைபெற்று போகலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வர்றாங்க ருஃபினாக்கா. விடைபெறும் நான் பிரியமுடன் சங்கர் புஷ்பராஜ். போயிட்டு வாரே மக்காஸ்.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
1: நன்றி சங்கர். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தில் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருக்க போறீங்க. 12 மணி வரைக்கும் நேரம் காலை 10 மணி.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தெகுவலை போலீஸ் நிலையத்தின் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். தெகுவலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்தார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவர் போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர் என்பது தெரியவந்துள்ளது. குறித்த உப போலீஸ் பரிசோதகர் 26 வயதுடையவர் என்பதுடன் சந்தேக நபரை கல்கிஸ் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவசரமாக வட்டி விகித குறைப்புகளை எதிர்பார்த்த போதிலும் அதற்கு எதிர்மாறான முடிவையே அந்நாட்டு மத்திய வங்கி எடுத்துள்ளது. அதற்கமைய அமெரிக்க மத்திய வங்கி தமது கொள்கை வட்டி விகிதங்களை 3.75% வரையிலான வரம்பில் மாற்றமின்றி நிலையாக பேணுவதற்கு தீர்மானித்துள்ளது. எவ்வாறாயினும் புதிய மத்திய வங்கியின் ஆளுநரின் இந்த தீர்மானம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாவது, வோஸ் ஒரு புத்திசாலி மனிதர், குறைந்த வட்டி விகிதங்களை காண்பதை அவர் விரும்புவார் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவரிடம் ஒரு குழு உள்ளது, அது ஒரு அரசியல் குழு. அவர்கள் வட்டி விகிதங்களை உயர்வாக வைத்திருப்பதற்கு விரும்புகிறார்கள். ஆனால் நாங்கள் வட்டி விகிதங்களை எதிர்த்து போராடுகிறோம் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்ற மத்திய வங்கியின் முடிவை தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வோஸ், வலுவான வேலைவாய்ப்பு சந்தை மற்றும் பொருளாதாரத்துடன் இணைந்து தற்போது அதிகரித்து வரும் பணவீக்கத்துக்கு இணையாக வட்டி விகிதங்களை உயர்த்துவதற்கு தாம் எண்ணுவதாக தெரிவித்தார். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

ஒரு பாடல கேட்டு வந்திருக்கிறோம் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியின் வாயிலாக. இதே போல அடுத்தடுத்த இனிமையான பாடல்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சி ஒழிக்க தயாரா இருக்கு சொந்தங்களே. நீங்களும் பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். 0122 1125 0001 2125 111க்கு கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: சரி, தர்மயுத்தம் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் காலை 10:14 நிமிடமாகிற நேரம் அழைப்பில் நிகழ்ச்சியின் முதல் சொந்தம். வணக்கம்.
1: ஹலோ, அன்பான அறிவிப்பாளருக்கு இனிய காலை நேரம் வணக்கம். அக்கா,
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நான் கிண்ணியா, மஹரூப் நகர், நசூர்.
0: ஓகே நசூர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருமையான பாடல்கள் தொடர்ந்து தயாரா இருக்கு. இன்று உங்களுக்கு வேலையா, லீவா, வீட்லயா?
1: வீட்லயே. அருமையான பாடல்கள் கொண்டு வந்திருக்கும் பாடல்கள், அருமையான சூப்பரான பாடல்கள்.
0: அடுத்தடுத்த பாடல்களும் இனிமையான பாடல்களா தான் இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க சரியா?
1: சரி, ஓகே அக்கா. பாடலை கேட்பதற்கு மருதமுனை அப்துல் நாசர், புதிய பாலமனை முகமது அலியார், கல்கிசன் நூர் முகமது, மற்ற இந்த நேரத்தில் எச் எல் முகமதுக்காகவும் அசிற்காகவும் பாடலை கேட்பாங்க.
0: சரி, எனவே பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகின்றது பிரியா திரைப்படத்துக்காக பெற்ற பாடல்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: பாடல்கள் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். சரி, ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது காலை 10:25 நிமிடமாகிற நேரம். மணிப்பில் சொந்தம் பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வந்திருக்கேன் அறிவிப்பாளர் சிவானி அவர்கள். நான் மகமணி அப்துல் நாசர்.
0: அப்துல் நாசர், வணக்கம். ரொம்ப குழப்பத்துல இருக்கிறீங்க, அது மட்டும் தெரியுது. சரி, ஓகே. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன்
0: மேடம். சரி, ஓகே. இன்று வேலையா?
1: வேலையுடன் தான் இருக்கின்றது.
0: சரி, வேர்க் எல்லாம் அப்படி சூப்பரா போகுதா நாசர்?
1: வேர்க் எல்லாம் சரியா போய் கொண்டிருக்கு.
0: சரி, ஓகே, சிறப்பு. அப்புறம் சொல்லுங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு நாசர்?
1: என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொஞ்சம் முந்தி வந்து போனாரு.
0: அடுத்தும் நிகழ்ச்சியில அருமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக கேட்கலாம்?
1: பாடல் கேட்பதற்கு பாண்டியத்து முருகையா, பாக்கியத்து சாரியா, விதி ஏண்டம் சரிவான், மருதமனை ராசி, வசந்தம் ராசி, முனாஸ், முகமது சாலி, நசீர், ஆதம் அலி,
0: சரி, ஓகே. அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: இனிமையான பாடல்களோடு விஸ்னத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 10:36 ஆகிற நேரம். மலைப்பில் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்
2: அருள்மொழி. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அருள்மொழி அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. அந்த பாடலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காக சொல்லுங்க?
3: உங்களுக்காகவும் நந்தோமரமா திவமேல ரெண்டி கிளிநெச்சி ராணியக்கா ராஜலட்சுமா சாந்தி கோவிந்த ராஜன் பாலகிருஷ்ணமா முந்தான் போகன் கட்டன் சந்தனாக்கா மேகலா கலா குபுதினி விஜிதா சவரியம்மா சரிதா ரகுமா சரோசினி ஸ்ரீவுரண வடிவரண ஆட்டோ விஸ்வநாத நீதரண சயக்குமார் அப்துல் மஜீத் வசந்தகுமார் தம்பி நிசாம் அளவட்டு சேர்ந்து இன்ஜினியர் ரவி சின்ன தம்பி பாடல் சின்ன தம்பி முருகையா மொஹதீன் எல்லாருக்காவும் இந்த படத்தாங்க.
2: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி அருள்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு

ஆடாதோ.

டாக்டர் சிவா திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் ராகம் சுகுவானது நிகழ்ச்சியில் ஒழித்து வைந்த நேரம் காலை 10:45. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் நிகழ்ச்சியோடு ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க, இணைத்துக் கொள்ளலாம். குறிஞ்சாக்கண்ணிலிருந்து அசுர்டீன் இணைந்திருக்கிறார், பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல ஃபிர்தவுஸ் இணைந்திருக்கிறார், மூத்தூர் மன்ஹா டெய்லர்ல வந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். ராமச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம் அவரும் உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி மாபவுனிலிருந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். திபிகா சிறந்த ஸ்டீபன் இணைந்திருக்கிறார், கொழும்பு 15 தர்ஷினி இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கங்கள், உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க, இன்றைய பொழுதும் வளமை போலவே பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் இணைந்திருக்கிறாங்க. பூனாக்களிலிருந்து ஜெயஸ்தாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார், ராமகிருஷ்ணன் செல்வராஜ் இணைந்திருக்கிறார், இங்கிரியிலிருந்து ரவி இணைந்திருக்கிறார். அதே போல அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். உறவுகளுக்காக ஒரு சூப்பரான பாடல் அடுத்தும் நிகழ்ச்சியில் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நவா ரூபன் இணைந்திருக்கிறாரு, யாழ்ப்பாணம் சின்ன கடை சந்தியிலிருந்து அவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். பெர்னார்ட் செல்வம் இணைந்திருக்கிறாரு, அன்பான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தேனி மாவட்டம் அங்கிருந்து இணைந்திருக்கிறாங்க பெர்னார்ட் ஷா. சரி, அவங்களுக்காகவும் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்க வருகின்றது.

0: கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததா

0: சமத்தில் வசந்தம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மோட்டார் சைக்கிள் அவசர சிகிச்சை சேவை ஒன்றை ஆரம்பிக்க 1990 சுபசரிய அறக்கட்டளை தீர்மானித்துள்ளது. அவசர வைத்திய சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளை மிகவும் விரைவாகவும் வினைத்திறனாகவும் சென்றடைவதற்காக இந்த சேவையை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிக வாகன நெரிசல் உள்ள நகர்ப்புறங்களிலும் மற்றும் வீதி தடங்கல்கள் உள்ள பகுதிகளிலும் இந்த மோட்டார் சைக்கிள் அவசர சிகிச்சை சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஆம்புலன்ஸ் வண்டி சென்றடைவதற்கு முன்னர் நோயாளிக்கு விரைவாக முதலுதவி மற்றும் அடிப்படை மருத்துவ வசதிகளை வழங்குவதே இந்த புதிய வேலை திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என சுவசரிய அறக்கட்டளை குறிப்பிட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் வழங்கும் வகையில் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் ஹோமோஸ் நீரிணையில் உள்ள கப்பல்கள் மீது செவ்வாய்க்கிழமை ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு படைகளை இலக்காக கொண்டு முதல் முறையாக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட அமெரிக்க சவுதி கூட்டு தாக்குதல்களின் பின்னர் மோதல் மேலும் விரிவடைந்துள்ளது. பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை தொடங்கிய போது இந்த போர் சில வாரங்கள் மட்டுமே நீடிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார். ஆனால் மாதங்களாக இந்த போர் நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனித செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

0: 12 நிமிடம் ஆகின்றது. உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். இனிமையான இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக செவிகளுக்கு விருந்தாய் வசனத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இந்த நேரம் அளிப்பில் இந்த மனு தீரத்தின் முதல் நீர் வணக்கம். வணக்கம், யார் இது? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் இது? சரி, ஓகே. சிவபாலன், நல்லா இருக்கிறீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. என்று
1: பாடல் கேட்கலாம் ரொம்ப நன்றி.
0: இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0121 2015 0001 அல்லது 0121 2015 0001 தொடர்ந்து பேஸ்புக் பக்கமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: காரணமாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல். ராகம் சுகுமானது நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கோம். நேரம் 11:27. வணக்கம்.
1: வணக்கம்
0: சிவகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாடல்கள் பிடிச்சிருக்கா சிவகுமார்? சரி, ரொம்ப சந்தோஷம். வேலையா என்று விடுமுறை எடுத்தீங்க போல இருக்கு. எத்தனை நாள் விடுமுறை எடுத்தீங்க? சரி சரி, போதுமா? சரி சரி சரி, சந்தோஷம். தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருங்க. அடுத்த பாடல் யாருக்காக?
1: பாடல் கேட்கறதுக்கு அபிஜானும் ஜெயக்குமார் திருத்தா மல்சாரிக்காரும்
0: சரி, அனைவருக்கும் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: விவசாயத்தில் நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களே.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

மகிழ்ச்சியான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறோம். ராகம் சுகுமாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக வசந்த மெஃபிம் நேரம் 11:41 ஆகின்றது. இந்த நேரம் எங்களோட வந்து பேஸ்புக் பக்கமா தொடர்ந்து ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நாங்களும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிறோம் பாடல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அன்பான சொந்தங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம். மாளிகபத்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் இணைந்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா சத்தமா சந்தோஷமா நாங்களும் கேட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். அங்கிறது சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறார். ஷகிலா சிங்களடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வந்து அப்துல் மஜித் இணைந்திருக்கிறார். மருதுமுடியிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜமுனா இணைந்திருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்கள். இன்றைய பொழுதும் பாடல்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அபுதலையிலிருந்து ஜமுனா நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதோடு வந்து எங்களோட மதி இணைந்திருக்கிறாங்க. பெதமுல்லையிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பாடல்களும் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீதரன் இணைந்திருக்கிறார். அவரும் வந்து கந்தப்புள்ளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். சொந்தங்களுக்காக பாடல் பேபி கேட்டு ஸ்மைல் இணைந்திருக்கிறாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கல்முனையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய அன்பு மனைவிக்காக மட்டுமே அடுத்த பாடல டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷாலினி இணைந்திருக்கிறாங்க. உங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ருவான் வேலையிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா இன்றைய பொழுதும் கேட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்த முறைமையான பாடல் ஒலிக்க வருகின்றது. கேட்டுப்பாங்க.

0: வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: புதுமைகளோடு

மீண்டும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி மற்றும் அபுல்ஹாசன் இருவரும் தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வசந்தம் சொன்னுங்கள் அனைவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட. வணக்கம் அபுல் ஹாசன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? ஸ்ரீதேவி,
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: இன்னைக்கு என்ன விஷயம்? நான் வந்திருக்கேன் உங்களை பெரிய உங்களை சார்பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி விலை ஏண்டி ஈரக்கூட ஆசிக்கான மதிய நேர வணக்கம். ஜாலியா பேசலாம். வீட்டுல கச்சால், ரோட்ல கச்சால், ஆபீஸ்ல கச்சால், ஒரே வீடு ஒரே புண்டாட்டி, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் இங்க வந்தீங்கன்னா ஆச்சிக்கா ஜாலியா பேசணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஈரக்கோளே
0: அதுக்கு கால் பண்ணணும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0011, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும்.
1: அப்படியும் இல்லை என்ன, நீங்க பேஸ்புக் போனீங்க, பசுநான படம் உண்டீங்க, அந்த படத்தை நம்பாதீங்க, ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு மூஞ்சி பூரா, அதுக்கு பக்கத்துல அபிலா சென்னை இருப்பா, அதுக்கு கீழே போயிட்டு அபிலா சென்னானா நானா காக்கா சாச்சா மாமா உமாமா தாத்தம்மா கூட்டாளிமா இருக்கு பாட்டு ஒண்ணு சரி படபடன்னு டைப் பண்ணி டமாண்ட் எடுத்து டொமீன் எங்களுக்கு பண்ணி தப்பான ஒரு பாட்டு போட்டு இப்பதார் வந்தீங்க.
0: இப்ப யார் வந்திருக்கான்? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி அபுள், மேக்கப் போடுறதுல அபுளுக்கு என்ன பிரச்சனை?
1: செலவு பாவம் தானே, அவரோட சம்பளம் புள்ள அவங்களுக்கு மேக்கப் இல்லையா? சாம்பல் அள்ளி மூஞ்சில பூச்சி வச்சிருக்கீங்க.
0: அது வரும்போது பாத்துக்கலாம். இப்ப என்ன காசுல தானே நான் போறேன்.
1: அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு
0: அது அப்படி கணவனான அதெல்லாம் வாங்கி கொடுக்க தானே வேணும்.
1: இளைஞது கிருஷ்ணகிரி.
0: சரி, இப்ப நம்மளோட பேச எல்லாம் வணக்கம்.
1: ஆறுமுகம் நான் அவட ஜோசியம் பார்க்க போனேன்.
2: என்ன
1: பண்றதுக்கு அப்படி என்ன அப்படி மத்த 65 நாள் கோவில் வாசல் அம்மா பசிக்கிதே தாயே பசிக்கிதேன்னு போ. என்ன கூட மகள் ஒரே சிரிப்பு கூட மகள் இவட வாப்பா எங்கே?
0: எங்களுக்கு
1: இவரால தாங்க இல்ல உங்களுக்கு உங்களோட வாப்பா சந்தோஷமா அம்மாவோட பேசுங்க. அவளே
0: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா
1: இருக்கீங்க?
0: அப்படியா? சரி சரி சரி அம்மா. சரி,
1: யாரெல்லாம் ஈரக்கோளே?
2: எங்களை தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், மற்ற வளர்ந்தங்களுக்கு மனைவருக்காகவும் உங்கள் இருவருக்காகவும் கேட்போம். ஆனால் ஒன்று அவளாதன் தண்ணியால தண்ணியால கண்டவில்லாம் கண்ணியால தானே ஒரு ஆடவனுக்கு கண்டமா?
1: மரத்துல கட்டுவானோ செவுத்துல கட்டுவானோ தூண்ல கட்டுவானோ தெரியும்.
0: செவுத்துல கட்டுவானோ,
1: செவுத்துல கட்டி அடிப்பானோ. சரிம்மா, ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: உங்களோட உமாவும் உங்களை மாதிரியே தான்.
0: ஆமா, இன்னும் இல்ல இல்ல அவங்க மாதிரி தான் நான் இருக்கேன்.
1: போஸ்கோ பபாய்.

0: ஜித்தன் திரைப்படத்தில் இருந்து ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் மதிய நேர
1: குதுகலம். சூப்பர் பாட்டு, நீங்க மான விதத்துக்கு பாடுறீங்க புள்ளி.
0: அப்படியா?
1: சரி, யார் வந்தீங்க?
0: யார் வந்திருக்காங்க தெரியல, சரி யாருன்னு பாப்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க? ஸ்ரீதேவி
2: நிஷா மாவனல்ல.
1: நிஷா மாவனல்ல, ஈஷியா வந்துட்டீங்க நேரத்தோட இன்னைக்கு. அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்?
2: வாழ்க்கை
1: நல்லா போகுது.
0: நீங்களே
1: எங்களுக்கு வந்து மடை அடிக்கணும் நீங்க. சரி, நீச்சா செல்லுங்கம்மா. பாட்டு எப்படி? கொஞ்சம் புரிஞ்சிக்கா.
2: ஆமா சார், எல்லா பாட்டும்
0: எல்லா பாட்டு பிடிச்சிருக்கு. சரி, இப்ப அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கு?
2: நன்றி,
0: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அப்புறம் ஒருத்தர் கூப்பிட்டு சின்ன பேங்க் மேனேஜர்
0: என்ன சொன்னாரா?
1: நீங்க வீடு கட்ட லோன் வாங்கி கல்யாணம் கட்டிட்டீங்களா
0: கேட்டிருக்காரு.
1: ஆமா சார. என்ன ஆமா? ஜோசியர் கிட்ட போன அவர் சொன்ன இப்போதைக்கு ஒரு சின்ன வீடை கட்ட சொன்னார், அப்புறம் பெரிய வீடு கட்ட சொன்ன.
0: சின்ன வீடு பெரிய
1: விதி.
0: அப்புறம் எங்க வைஃப் அப்படி

0: சிலம்பாட்டம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்தொய்கிறது.
1: நேரம் 12:30.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: திரைப்படத்திலிருந்து பரத்வாஜின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக
1: இணைந்திருக்கீங்க.
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது.
1: அவர் இல்ல என்ன?
0: எனக்கு தெரியாதா? அவள்
1: இவன் புவனேஷ், அது பரத்வாஜ் இல்ல. நான் அவன் தாடி எல்லாம் வச்சு நான் அவர்த்த பரத் இல்ல அவர் போறே. சரி சரி
0: சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நல்ல படிச்சீங்க பிரல் சந்திரா. அப்படி தாராளம் படி பாட்டு படி தூங்க வச்சிருக்கீங்களா? புட்டுக்கடை புவாரியா தாங்க. சரி சீதே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கோளே
2: நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க இங்க போகல, எங்களுக்கு என்ன ஆசைக்கு குறவு? இருக்கோளே சரி சீதேவி சொல்லுங்கம்மா, தாராள மீக்க உங்களோட சேர்ந்து பாட்டுகள் கேட்கும்.
2: எங்களது புட்டுக்கடை புவாரி, எங்கள் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி மற்றும் அங்கே கல்முனை பொதுச்சந்தைக்கு அருகில் தேநீர் கடை வைத்திருக்கின்ற நியூட்டன் ராகல், தேவமணி டீச்சர், மலைச்சென்னையை சேர்ந்த ரீட்டா, உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஜெருசன், ஜெருசா, ஜோய் அனைவரையும் சாருங்கள்.
1: லயனல் பேக்கரியா வச்சிருக்க,
2: அந்த சவுண்ட்
1: வச்சிருக்கீங்க. லயனல் பேக்கரியா முடிச்சு
0: என்ன
1: சொல்லிப்பா?
0: சரின்னு சொல்லிப்பாரு.
1: சரிடா
0: அப்பான்னு சொல்லிக்க. நல்ல மகன், நல்ல அப்பா. என்ன

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: இசையமைப்பாளர் சிற்பி.
1: ஒலிக்கும் பாடல் இது நாட்டாமை திரைப்படத்திற்காக.

0: இந்த சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. 84,091 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நேற்று எவ்வித டெங்கு மரணங்களும் பதிவாகவில்லை என்பதுடன் இதுவரை சம்பவித்துள்ள மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 61 ஆகும். அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் கம்பக மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அங்கு பதிவான நோயாளர்களின் எண்ணிக்கை 17,850 அதிகரித்துள்ளது. இரண்டாவது அதிக அளவிலான நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் இங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 16,716 பதிவாகியுள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டில் இதுவரை மேல் மாகாணத்தில் பதிவான நோயாளர்களின் எண்ணிக்கை 44,552 பதிவாகியுள்ளது. இரண்டாவது அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் தென்மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அம்மாகாணத்தில் பதிவான நோயாளர்களின் எண்ணிக்கை 12,656 ஆகும். நாடளாவிய இறுதியில் டெங்கு நோய் பரவி வரும் இக்காலகட்டத்தில் 175 அதி அபாய வளையங்கள் உள்ளதாகவும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானின் கெஷம் தீவில் குடியிருப்பு கட்டிடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் மூவர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலால் மின்தடை ஏற்பட்டுள்ள நிலையில் மின் விநியோகத்தை மீளமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிஸ்தீவு, காஷோரூன் நகரம் மற்றும் எண்ணெய் வளமிக்க குசஸ்தான் மாகாணத்தின் பல பகுதிகளும் தாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் ஈரானின் தெற்கு மாகாணங்கள் மற்றும் ஹோமஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளை இலக்காக கொண்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் கூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.

0: இட்லி
1: அம்மா வந்து அப்படி பூமா இருப்பாங்க, பொண்டாட்டி தோசமாய் பிரட்டி பிரட்டி அடிப்பாளம்.
2: நலமாயிக்கிறீங்களா?
1: நீங்க
2: எல்லாம் குடிக்கிற சிகரெட் சாப்பாடு சாராயத்தை விட எங்களுக்கு அவ்வளவு செலவு போவாது
1: சொல்லுங்க.
0: சரியான பொறாமை அபுள்
1: என்ன
0: எனக்குன்னா தெரியல.
1: சரி, பாட்டு போட்டு

0: புதிய திரைப்படத்திலிருந்து டி மாணி இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு
1: சாப்பிட்டு இல்ல என்ன
0: இல்ல மோகினி
1: மோகினியா மோகினி சூடாகி போலி
2: மில்டன்
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வேலையால வீட்லயா?
1: இறால் பண்ணில வந்து நீங்க என்ன செய்யறீங்க? இறால வளர்க்கற கோல
2: ரொம்ப நன்றி
0: மதிய நேர வணக்கம் இருவருக்கும். நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஆரம்பிப்பது இதே ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மதிய நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி மற்றும் அபுல் ஹாசன் இருவருக்குமே. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று ரிஸ்வான் பேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தொண்டை மன்னர் செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.
1: இனிய மதிய நேர வணக்கம் உங்கள் இருவருக்கும். ருசல்லகம் குசலராஜ வந்தீங்க, அது பண்ணி பாலா கார்த்திகா வந்தீங்க. வணக்கம், நானே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு ஹீரோக்கள் கேட்டீங்க. அவன் பரமானந்தன் சீக்கிரன் வந்தீங்க, ஹா இருவரும் எப்படி இருக்கீங்க, வளமை போல் நானும் வசந்தத்தோடு அப்படின்னு சொல்லிக்காரு.
0: அதே நேரம் இனிமையான மதிய நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மதிய நேர வணக்கம் ஒரு கோடு 10 தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா அண்ணா இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். ஏராவூரிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க.
1: மதிய நேர வணக்கம், வணக்கம் ஆனந்தி அபிலாஷன், பாடல்கள் சூப்பர். குழும பதினாலு மும்தாஜ் பேகம் வந்திருக்காங்க. ஐமாதி வந்து இந்த தாரம் வரையில
0: வரலையா?
1: அந்த மாதிரி தாரம் வரையில வீரமாய் வந்தியா குழம்பு ரெண்டு ஒண்ணுல இருந்து வந்திருக்காங்க.
0: சரி, பாடல் கேட்கமா?
1: பாடல் தான் கடன் கேட்கவா? நீங்க இந்த உலகத்தில் இல்ல, எங்கேயும்

0: சாமி திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது. நேரம் தற்போது
1: அபிலாஷ் அதில் நேரம் 1:31.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
3: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
4: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
3: வாழ்நாள் முழுவதற்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
2: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
5: பாதுகாப்பான பயணத்திற்கு
6: வணக்கம். வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
0: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
7: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
8: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ஒஸ்தி திரைப்படத்தில் இருந்த சூப்பரான பாடல்
1: கேட்டு
0: ஒஸ்தி
1: எனக்கு ரொட்டி
0: வர வர அவளுக்கு காது கேக்குது
1: என்னம்மா
0: ஒஸ்தி
1: தெரியா என்ன லேஞ்சி ரொட்டி
0: அப்படியா
1: யார் வந்திருக்கா
0: யார் வந்திருக்காங்க ஹலோ வணக்கம்
2: வணக்கம் மேடம் வணக்கம் சார் பெரிய நிலாவணை
1: பெரிய நிலாவணை பெரிய கோவிந்தராஜன் எப்படி இருக்கிறீங்க கோவிந்தராஜன்
2: நலமா இருக்கின்றேன் சார் உங்கள் இதுவரை நலத்துக்கு இறைவன் துணை புரியட்டும்
1: ரொம்ப நன்றி
0: நன்றி
1: அப்புறம் என்னமா பண்றீங்க வீட்லயா ஸ்கூல்லயா
2: பாடல்
0: கேக்குறீங்களா
2: ஓ கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாலினிக்காகவும் பருத்தித்துறை அருள்மொழி மகாராக்களை தமிழ்ச்சி மற்ற எனக்கு ஒரு பாடல்
0: என்ன பாடல்
1: பாட்டு வேணும் உங்களுக்கு
2: வேணா எனக்கு பாடல் வேணா நீங்க படைக்கிற பாடலே போதும்
1: சரிங்க ரொம்ப நன்றி
0: நன்றி
2: நன்றி
1: நீ வெளிய போக்குல பக்கத்து வீட்டு வீட்டுல பையனை தானே வச்சு போவோம் என்ன வச்சு போக மாட்டியே அப்படி நீ எனக்கு பாசம் தானே
0: கடவுளே கடவுளே
1: பாட்டு போட்டு

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
3: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
4: இசையமைப்பாளர் சிற்பி.
3: ஒலிக்கும் பாடல் இது உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திற்காக.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாவிட்டாலும் லபுமக்க மற்றும் களத்துபாவி நீர்த்தேக்கங்களில் காணப்படும் நீர்மட்டமானது தடையற்ற நீர் விநியோகத்துக்கு அக்கால பகுதிக்கு போதுமானது என வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். எல்னினோ நிலைமை காரணமாக ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் எதிர்பார்க்கப்பட்டதை விட வறண்ட வானிலை நிலவக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள போதிலும் நீர்வளங்கள் வாரியத்தின் நிபுணர்களின் தகவல்களுக்கு அமைவாக லவுமக்க மற்றும் களத்துவாவி நீர்த்தேக்கங்களின் தற்போதுள்ள நீர்க்கொள்ளளவானது எதிர்வரும் 3 மாதங்களுக்கு போதுமானது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தில் அமைந்துள்ள உலகின் மிகவும் செயலில் உள்ள எரிமலைகளில் ஒன்றான கிலாவுவே மீண்டும் சீற்றமடைந்துள்ளது. எரிமலையின் துளையிலிருந்து சுமார் 500 அடி உயரம் வரை எரிமலை குழம்பு பீரிட்டு வெளியேறி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எரிமலை செயல்பாடு தொடர்ந்து நீடித்து வருவதால் அப்பகுதியில் தேவையான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொதுமக்கள் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தாளர் செய்தியினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: அச்சி ஓபன் தி பார்.

0: மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசையினோட அப்படியே சந்தோஷமாக இறுதி மனத்தை ஆழத்துக்குள்ள
1: வந்தாச்சு. அந்த மாதிரியும் இல்லாம இந்த மாதிரியும் இல்லாம எந்த மாதிரியும் இல்லாம வேற மாதிரி இருக்கிறே தான் மதிய நேர குதூகலம்.
0: என்ன
1: சரி ரொம்ப விரும்பி செய்யற ஷோ என்ன இது? நீங்க
0: அப்படியாச்சன்
1: வார சுட்டி அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? என்ன சிரிக்கிறீங்க?
0: இல்லவே இல்ல.
1: சிரித்து சிரித்து என்ன சீரழித்தாய்? அப்படி சிரிக்கிறீ? அந்த சிரிப்பு இல்லையே.
0: இல்ல சத்தியமா. யாரு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
1: கொச்சி கடே ஈடன்.
0: ஈடன்
1: எப்படி இருக்கிறீங்க ஈடன்? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, இதுக்குள்ள எப்படி வீட்லயா வெயிலையா?
2: பாடல்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இருக்கும்.
1: நன்றி
0: ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அப்புறம் வெண்ணிலவே
2: வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வாண்ட பாடல போடுங்க.
1: வெண்ணிலவே வெண்ணிலே வானத்தை விட்டு வாண்டு சொல்லியா? பாவம் தானே அந்த பாட்டு வந்து என்ன ஈட? நீங்க ராகம் சுகுமானதுல கேக்குற பாட்டு இதுல கேக்குறீங்க? இது எல்லாம் டமா டுமி பாட்டு போல தானே.
2: பாடல போடுங்க இல்லாட்டி அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் ரொசலகம குசலராஜா கொழும்பு 12 மலர் இளவட்டாரம் குணசீலம் சப்போன் வசந்தகுமார் பத்ர ராஜமாணிக்கன் ராஜேந்திரன் வெளிமடு செல்வராம் பத்தல் ஐயாக்கன் கிருஷ்ணமாதா ஆட்டோ விஸ்வநாதன் உமாச்சந்திரன் திருமதி ராஜா தஹாரா சின்னைய மகாதேவன் முந்தாஜ் வேகன் ரிஸ்கா அருள்மொழி மெரில் சாம்குமார்
1: வித்தியாசமான பேர் தானே குசல ருசலகம
0: குசலராஜா.
1: ஒரு நடிகை கிட்ட கேட்டாங்களா, அவங்களுக்கு எதிர்கால வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு சொல்லி, இப்ப இருக்கிறவரோட நல்லா இருக்கணும்
0: சொன்னாங்க.
1: பாட்டை போட்டுக்கம்மா.

0: best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.
1: Brightex seal coat பயன்படுத்தி பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. Brightex seal coat நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து Brightex seal coat.
2: நமது சொந்தம் வசந்தம் FM,
3: வசந்தம் FM
2: 102.6, 102.8.

0: மாறி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல்.
1: ஒரே மாறி மாறி உட்காரு, இங்க அங்க மாறி இங்க பாத்து மாறியாண்டு
0: அப்படியெல்லாம் இல்ல. மாறி திரைப்படத்தில இருந்து ஒரு அழகான பாடல். சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. 102.6 மாறு, 102.8 அலைவரிசையின் ஊடாக அபுள். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க
1: அப்படின்னு பாக்கப்போ, மரதானில இருந்து ரமேஷ் வந்திருக்கார், ஃபசால் வந்திருக்கா, அருண் வந்திருக்கா, சுரேஷ் வந்திருக்கா, ரகுநாத் வந்திருக்கா, சுரேன்ஜி வந்திருக்காங்க, சூப்பரான பாட்டு ஒன்று தாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அபுள் ஆனந்தி, அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை குறிஞ்சாங்கேனி அசுர்தீன், நூர்ஜஹான், அன்வர், ரியாஸ், ரிஸ்கானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா அண்ணா, பெரகலையில இருந்து தினேஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று செங்கலடியில் இருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க. பாசத்தமிழ் வழக்கங்களோடு பதுள்ள கெந்தகொலையில இருந்து ராச மாணிக்கம் ராஜேந்திரன், அன்பான மதிய நேர வணக்கம் என்று சொல்லியிருக்காங்க.
1: தூத்துக்குடி மாவட்டம் தமிழகத்து உறவுகள் வந்தியா டி தங்கம், ஜே ஜெனிதா, ஆண்டனி அம்மாள் வந்திருக்காங்க, சூப்பரான பாட்டு பாட்டாங்க நானு சொல்லியிருக்காங்க.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆகாஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க கரோலினாவில இருந்து. மோதரையில இருந்து ஜெயந்தி கலா நிகழ்ச்சியோடு இணைந்து மதிய நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. சென்னையில இருந்து நாகராஜன் இணைந்திருக்காங்க. அதே நேரம் புவனேஸ்வரி மங்கையரசி நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி டி கே தினேஷ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க. ஹாய் அண்ணா அக்கா, இருவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கம். மது கரவில பிடியவள் இருந்து மற்றும் ஹஸ்பண்ட் ஜெகன்
1: பாடல் கேப்போமா? கேக்கத்தானே வேணும். என்ன

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: This is Vasantham FM.

0: வானத்திலிருந்து சூப்பரான பாடல் கேட்டு வசந்த எப்பமோடு இணைந்திருக்கீங்க.
1: நேரம் 2:31.
2: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: சுத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
5: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: வானம் திரைப்படத்திற்காக சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க.
1: நல்ல பாட்டுனே வண்டி ஒன்னு பெத்தான் கையில கிடைச்ச செத்தான் சரியா உங்களை பத்தி சொல்லிக்க. என்ன
0: என்ன பத்தி சொல்லல,
1: நீ தான் பத்தி தான் சொல்லிக்க, உங்களை பத்தி தான் உன்னை பத்தி தான் சொல்லிக்க.
0: என்ன பத்தி சொல்லல,
2: மாத்தல
1: பேசுதா எப்படி இருக்கீங்க பரதா தாத்தா? நீத்த எங்க போவீங்க? இங்கதான் கோயில் வாசல் வாசலா பேத்திட்டு எங்க
0: போயிட்டீங்க?
1: எங்க போக பரதா, அப்படி கோயில் வாசல் பள்ளி வாசல்ல பேத்திட்டு அம்மா பசிக்குதே.
0: அப்படி சொல்லல, நீங்க பீச் போனேன், தியேட்டர்
1: போறேன், போறீல்ல பரதா தாத்தா. நீங்க என்ன தேடினீங்களா இது கூட? இவ செல்ல இல்லையே, நேத்து நீங்க இல்ல ஒருத்தர்.
0: அவள் நான் உங்ககிட்ட சொன்னதானே, நேத்து நிறைய பேர் வந்து உங்களை கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா?
1: பரத இவர கதை எப்படி பரதா, மாத்தல பக்கம் மழையாவே இல்ல. அப்புறம்
2: என்ன
1: மாதிரி பாட்டு உங்களுக்கு வரும்? இதுல என்ன இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பழைய பாட்டு என்ன? நீ மாற ஆள் தான், இதுல பழைய பாட்டு எப்படி போடுறது தாத்தா?
2: அப்புறம்
1: செல்லுங்க, தாராளம் இருக்கோடி.
2: நீங்க
1: பாட்டு போடுவீங்க? பாட்டு போடுவீங்க.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. Best live music streaming in Sri Lanka. Sri Lanka. Vasantham FM 102.6 102.8. Pusto alamas mikasa, sumikasa shu.

0: நம்மளோட பேசுறதுக்காக இறுதி நேரா யார் வந்திருக்காங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது?
1: அதே சந்தோஷத்தோட செல்லுங்க. தாரெல்லாம் உங்களோட சேர்ந்து பாட்டு உள் கேக்கு.
2: அண்ணா உங்களுக்காக, அத்தா உங்களுக்காக
1: நல்ல பாட்டு வேணும். சரி
0: சரி, நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.
1: எம்ஜிஆர் ஜிஆர் வந்திருக்காங்க போட்டு தாக்குறதுக்கு.
0: அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியுமே.
0: என்ன தெரியும்?
1: யோ செல்லி வேலையில டர்றா.
0: அவங்க சொல்ற நியூஸ கேட்டா தெரியும் அவங்க எப்படி.
1: அவங்க
0: ஜிஆரே
1: ஜிஆர் என்ன
0: தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி மற்றும்
1: நான் உங்களுடைய ஆள்விலிங்கி அபுல் ஹாசன்.
0: நன்றி சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டார எதிர்வரும் 12 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவரது விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்.
3: பூமியின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே தென்பட உள்ள அபூர்வ முழு சூரிய கிரகண நிகழ்வை உலகெங்கிலும் உள்ள மக்கள் பார்க்கும் வகையில் நாசா நேரலை செய்ய உள்ளது. வருகின்ற ஆகஸ்ட் 12 இந்த முழு சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில நாடுகளில் மட்டுமே இந்த முழு சூரிய கிரகண நேரடியை பார்வையிட முடியும். இந்த விண்வெளி நிகழ்வை நேரடியாக பார்வையிட முடியாத மக்களுக்காக நாசா தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களில் இதனை நேரலை செய்ய உள்ளது. எமது அடுத்த மனத்தியால செய்திகளை 4 எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 அவதானத்துடன்
0: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம் நிமிர்ந்த நடை.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் என் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. 5 மணி வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் நிறைய விஷயங்கள் இன்றைய நாளும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்க போறீங்க. www.vasanthaivum.com இணைந்து நீங்க சுபரான தகவல்கள் பாடல்கள் எல்லாம் வரும், நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். நாள் முழுக்க இணையப்பக்கம் ஊடாகவும் இணைந்திருக்கலாம். டியூன் பாடியும் நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். நேரம் 3:09 கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேச போறோம் இன்றைய நாளில் உங்களுடன் இணைந்து. குறிப்பாக எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற விஷயம்தான் மெட்ரோ பேருந்து பஸ்கள், புதிய பேருந்து பஸ்கள். கிட்டத்தட்ட சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்துகள் நாட்டை வந்தடைந்திருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஓகே, எங்களுடைய நாடு இன்னும் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது, அபிவிருத்தி வேலைகள் துரிதமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே புதிய மெட்ரோ பேருந்துகளை ஏற்றிய கப்பல் கிழக்கு முனையத்தை வந்தடைந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எனவே மிக விரைவில் அதனுடைய பதிவு செயற்பாடுகள் நிறைவடைந்ததன் பின்னர் இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக அவை சேவையில் இணைக்கப்பட இருக்கிறது. அதிகமாக 9 புதிய பயணங்கள் இந்த மெட்ரோ பேருந்து ஊடாக பயணிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது முதலாவதாக மிலேனியம் சிட்டி கொழும்பு கோட்டையிலிருந்து, அதே போல மாகும்பர பத்திரமுலையிலிருந்து, பொரல பானந்துறையிலிருந்து, அதே போன்று பத்திரமுலை ஏகலிலிருந்து, மாகும்பர கொழும்பு கோட்டையிலிருந்து, கஸ்பவே கொழும்பு கோட்டையிலிருந்து, பானந்துறை அதே போல டவுன் ஹவுஸ்ல இருந்து, இதே போல ராகம பத்திரமுலையிலிருந்து கொழும்பு சுற்றுவட்ட பாதை, இப்படி 9 புதிய பயணப்பாதைகளுக்காக இந்த 104 புதிய மெட்ரோ பஸ்கள் வந்து இறங்கியிருக்கிறது. சீனா வந்து சீனாவின் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறது. நீ எதிர்காலத்தில் எங்களுடைய நாடுகளும் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி சுபவாக எங்களுடைய விரைவான பயணத்தை இன்னும் துரிதப்படுத்துவதற்கு இந்த புதிய முயற்சிகள் இலகுவாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறோம் நாங்களும் அதை. இதேபோல முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பேச வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னா, 1990 இந்த நம்பரை நீங்க கேட்டாலே தெரியும். ஸோ அவசரமாக நாங்கள் வந்துட்டு ஒரு அவசர சிகிச்சை பிரிவுக்கு அளிக்கக்கூடிய சுய சரிய அறக்கட்டளை இது. இப்போ வந்துட்டு மோட்டார் பைக்கிலூடாக இப்போ வந்துட்டு அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. மோட்டார் சைக்கிள் மூலமான அவசர மருத்துவ சேவை ஒன்றை ஆரம்பிக்க இப்போ தீர்மானிச்சிருக்கிறாங்க அரசாங்கம். எனவே இந்த அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நோயாளர்கள் விரைவாக சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதிக போக்குவரத்து நெரிசல்ல ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தால், அல்லது ஒரு ஒரு அவசர சிகிச்சை ஒன்று தேவையாக இருக்கின்ற போது, இந்த அதிகமான அந்த போக்குவரத்து நெரிசல்கள் நகர பகுதிகள் வீதி தடைகள் உள்ள பகுதிகளில் இந்த சேவை ரொம்ப இலகுவாக குறித்த இடத்தில் மருத்துவமனையில் சென்று சேர்க்கக்கூடிய மாதிரி வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எங்கள் நாட்டில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதே போல இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்னன்னு சொல்லி சொன்னால், AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எக்கச்சக்கமான போலி புகைப்படங்கள் மட்டுமல்ல இணையதளங்கள் கூட உலா வந்து கொண்டு இருக்கிறது. இணைய பக்கங்கள் ஊடாக அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது. ஏன்னா இந்த போலி இணையதளங்கள் உருவாகி கொண்டிருக்கிறதுனால மக்கள் இந்த பண பரிமாற்றம் செய்யும்போது கவனமாக இருக்கணும். எங்களுடைய பணத்தை இன்னொரு இடத்தில் கொடுக்கும்போது ரொம்பவே ஒன்றுக்கு பல தடவை நாங்கள் யோசிப்பதில் தப்பில்லை. அதை கவனமாக நாங்கள் தெளிவாக நல்லா அலசி ஆராய்ந்ததன் பின்னுமே நாங்கள் வந்து பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும். இந்த கோபே மூலமாக இப்போ வந்து போலி இணையதளங்கள் அச்சசலாக அப்படியே இருக்கிறது தான். எனவே இந்த இணையதளத்தில் ஊடாக நீங்கள் பண பரிவர்த்தனை செய்கின்ற போது கவனமாக செய்யுங்கள். என்ன அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோபே மூலமான போலி இணையதளம் இப்போ வந்துட்டு அதிகரித்திருப்பதற்காக மக்கள் இப்போ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு போக்குவரத்து விதிமுறைகளை மீறுகின்ற போது அதனூடாக பணத்தை நாங்கள் செலுத்த தண்டப்பணத்தை அதனூடாக செலுத்தக்கொள்ளக்கூடிய இலகுவான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அந்த ரிசிப்ட் தந்து அதை எடுத்து நாங்கள் இன்னும் ஒரு எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் சில நேரங்களில் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நேரம் கூட இருக்கும். இல்லைண்டா அந்த நாங்கள் ஒரு அவசரமாக போகின்ற போது எங்களுடைய வீதிகளை நாங்கள் மீறிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அந்த வீதி மீறல்களை நாங்கள் மீறியிருந்தோம், டிராஃபிக் போலீஸ் டக்குன்னு ஒரு ஃபைனை போட்டுட்டு எங்களுக்கு ஒரு ரிசிப்ட் தந்துடுவார். அந்த ரிசிப்டை நாங்கள் உடனடியாக இந்த இடத்துல நாங்கள் பே பண்ண முடியாது, அதுக்கான தண்டப்பணத்தை அதை குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும், அங்கே பணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லணும்னா நாங்கள் செலுத்தாட்டி நீதிமன்றத்துக்கு போ காட்டிடுவாங்க. இப்படிலாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் ரொம்ப ஈஸியாக செலுத்தக்கூடிய மாதிரி தான் இந்த கவுப்பையில் செலுத்தலாம். செலுத்திட்டு நாங்கள் எங்களுடைய அவசர தேவையை முடிச்சுக்கொள்ளலாம், இன்னைக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அறிமுகமாக இருந்தது. ஆனால் இதனூடாகவே போலி கணக்கில் வருகிறது அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்கள் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இடுங்க.
நல்ல பல பாடல்களும் வரும்.

0: முகவரி திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் பாடல் கேட்டீங்க. தொடர்ந்து மணிந்திருக்கலாம் வசந்தத்தை போட்டு தாக்கு நிகழ்ச்சியுடன் நேரம் இப்பொழுது 3:22.
1: குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.
2: மக்கள் சூடிய
3: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

இப்பவே இப்பவே பார்க்கணும், இப்பவே ராமன் தேடிய சீதை திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஓகே, அதாவது மனைவிட கூட சண்டை பிடிச்சா இதே மாதிரி ஒரு பாடலை போட்டுட்டா சரி, ஆனா இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? மனைவிட கூட சண்டை பிடிச்சா இவ்வளவு பெரிய இழப்பு வரும் அப்படிங்கிறதுக்கான நல்ல உதாரணம் தான் இது. மாத்தறையில நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனைவிட கூட சண்டை பிடிச்சிருக்கிறாரு. ஓகே, பிடிச்சிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, ரொம்ப உயரமான உயர் அழுத்தம் கொண்ட ஒரு மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டம் நடத்திருக்கிறாரு. அதனால 2 மணி நேரங்கள் மின்சாரம் அந்த பகுதியில் தடைப்பட்டு இருக்கிறது. கம்புருப்பிட்டிய பகுதியை சேர்ந்தவர் தான். அதுக்கு பிறகு என்ன பண்ணிருக்கிறாங்க, போலீஸாருக்கு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. உரிய இடத்துக்கு போலீஸார் அந்த நபருடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு வந்து அந்த இடத்துல போயிட்டு அவரை எப்படி ஒரு மாதிரியா சமாதானம் படுத்திட்டாங்க, படுத்தி இறக்கியாச்சு. அதால இறக்கினா போலீஸார் விடுவாங்களா? சட்டவிரோதமான செயல் தானே. மனைவிட கூட சண்டை பிடிச்சா மனைவியை சமாதானப்படுத்தணும், நாங்களே என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவரை வந்துட்டு போலீஸார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திருக்கிறாங்க. மாத்திரை நீதிமன்றத்தில் இப்போ நீதவான் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து அவரை வந்து தடுப்பு காவல் வைக்க சொல்லியிருக்கு. ஆனால் இந்த 2 மணி நேரம் மின்சார சபைக்கு ஒரு பெரிய ஒரு நட்டம் ஏற்பட்டிருக்கிற, அதனால நீ அந்த நட்டத்தை செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து மின்சார சபைக்கு எவ்வளோ நட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படி லிஸ்ட்டை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நீதவான். ஓகே, அது வரைக்கும் அவரை வந்துட்டு இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்காக இந்த வழக்கு வந்துட்டு எதிர்வரும் நவம்பர் 3 தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் நஷ்டத்தை போட்டு கொண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் நஷ்டஈடு கட்டணும், அதுக்கப்புறம் அவருக்கான ஒரு ஃபைன் இருக்கும். இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக மற்றவங்களும் இல்லாலே சண்டை பிடிச்சா டக்கு டக்குன்னு ஏறி மின்சாரத்தை கட் ஆகிக்கிடுவாங்கல்ல. ஸோ இப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுது. ஸோ கவனமாக இருங்க, சண்டை பிடிச்சா சமாதானப்படுத்துங்க. இப்படியெல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் தண்டனை தந்துடாதீங்க. இதே போல் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நுகர்வோரை பாதுகாக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கணும், நல்ல தரமான பொருட்களை கொடுக்கணும். அடிக்கடி இந்த போலி அதாவது காலாவதி ஆகின பொருட்களால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அதே போல் குறிப்பிட்ட தொகையை தாண்டி விற்பனை செய்யப்படுபவர்களுக்கு பாரிய அபராதங்களும் விதிக்கப்பட்டிருந்தது. அண்மையில் பொழுதாக நிகழ்ச்சியிலும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். இப்போ வந்துட்டு இலங்கையில் விற்கப்படுகின்ற நுகர்வோர் பொருட்களின் தரம், அதனுடைய பாதுகாப்பு மேம்படுத்தும் நோக்கில் அறிவியல் தொழில்நுட்பம் அமைச்சகம் வந்து தேசிய செயற்திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எனவே இதனூடாக வந்துட்டு அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பரிசோதனை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அதாவது தெருவோர உணவகங்கள், அதே போல தேங்காய் எண்ணெய், பொம்மைகள், அழகு சாதன பொருட்கள், மலசல மசாலா பொருட்கள், இப்படியான பொருட்களில் வந்துட்டு மின்சாதன பொருட்கள் உள்ளிட்ட இன்னும் நிறைய பொருட்களுக்கு அதனுடைய மாதிரிகள் ஆய்வக பரிசோதனைக்காக அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இந்த சந்தைக்கு வரும் உணவுப் பொருட்கள், அதனுடைய பானம், அதே போன்று பிற நுகர்வோர் பொருட்களினுடைய நச்சு கனரக உலோகங்கள் போன்று தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் அதிலெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு முடிவுண்டு எடுப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அவங்க வந்துட்டு உங்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இது ஒரு புதிய திட்டமாக இருக்கிறது. எனவே நல்ல விஷயங்கள், எங்களுடைய அதாவது எங்களுடைய உணவுகளை நாங்கள் பாதுகாக்கணும், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நுகர்வோர் பாதுகாப்பு ஊடாக இப்படியான விஷயங்களை நாங்கள் வரவேற்கிறோம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராக.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

சிற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்

தவமன்றி கிடைத்தவருமே இனி வாழ்நாளில் எல்லாம் சுகமே அப்படிங்கிற மாதிரிதான் நல்ல செய்திகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். இந்தியா பக்கம் போறோம். இந்தியா பக்கம் இப்படி எல்லாம் சாப்பாடு போட்டா யாரு பள்ளிக்கு போகாம இருப்பாங்க இல்லையா? பாடசாலை எல்லாம் கட்ட அடிக்காம நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளையும் விடுமுறை நாளையும் நாங்க கருத்து கொள்ளாம பாடசாலைக்கு தாண்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் தான், தரமான சம்பவங்கள் தான் இந்தியா பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, தமிழகத்துல இருக்கிற பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு முறையாவது அந்த சத்துணர்வு வழங்கும் திட்டத்தில் ஒரு முறையாவது சிக்கன் பிரியாணி வழங்கணும் அப்படின்னு சொல்ல யோசனையை வந்துட்டு அரசு பரிசீலித்து வருவதாக இப்போ கல்வி அமைச்சு சொல்லியிருக்கிறது. கட்டாயம் இந்த மாணவர்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணியை நாங்கள் கொடுக்கணும், ஒரு வாரத்திலேயாவது ஒரு முறையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா மாணவர்களினுடைய ஊட்டச்சத்து, அதே போல் மாணவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய சாப்பிடக்கூடியது, ஊட்டச்சத்தினுடைய தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த சத்துணர்வு பட்டியலில் சிக்கன் பிரியாணியை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. மிக விரைவில் அது கொடுக்கப்படும் இல்லையா? ஆனால் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது. ஓகே, நம்ம படிக்கிற காலத்துலலாம் அப்படியெல்லாம் கிடைச்சிச்சுன்னா விடுமுறையும் நம்ம கருத்து கொள்ளாமல் டெய்லி போய் சாப்பிடலாம். இதே போல் கர்நாடகாவில் ஒரு சம்பவம், துயரமான ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், 7000 மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு HIV தொற்று இருப்பது மருத்துவ பரிசோதனைகளை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய வயது பார்க்கின்ற போது 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட பாடசாலைகளில் படுக்கின்ற மாணவர்களுக்கு தான் இந்த HIV தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் மாணவர்களுக்குடைய HIV தொடர்பான விழிப்புணர்வு, பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதுக்கு தேவையான மருந்து ஆலோசனை வழங்குவதற்கு அரசு ஒரு முகாம் ஒன்று அமைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், இதே போல் தான் மகாராஷ்டிரா பக்கத்தில் வந்துட்டு அடுத்தடுத்தடுத்து இந்தியாவில் ஒரு சுவாரஸ்யம், நல்ல பல விஷயங்கள், அதே போல் அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்கும். ஏன்னா சனத்தொகை கூடிய நாடு இல்லையா? அதனால் வந்துட்டு இந்த எல்லாருக்குமே இந்த ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொன்னால், இந்த சமோசா, வடை, இப்படியெல்லாம் இந்த மாதிரியான டைமில் இப்படியெல்லாம் பாட்டு கேட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் வந்துட்டு மகாராஷ்டிராவில் இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, பாடசாலைகளை சுற்றி 50 மீட்டர் வரை இந்த சமோசா, வடை உள்ளிட்ட ஜங்க் ஃபுட்டுக்கு விற்பனை செய்ய தடை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா மாணவர்கள் ஆரோக்கியம் முக்கியம், இப்படியான ஆயில் ஃபுட்டு அவங்க விரும்பி அதிகம் சாப்பிட்றதுனால ஆரோக்கியம் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு புது புது விதவிதமான ஒரு சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. இப்படிலாம் சட்டம் போட்டால் நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வாய ஓகே, சாப்பாடுண்டா சாப்பிடத்தானே வேணும். இப்போ

0: ரசாகன கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடற்பகுதிகள் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையான மற்றும் ஹம்மந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கே இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இக்கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிப்பதுடன் கடற்பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே மறு அறிவித்தல் விடுக்கும் வரை இந்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: கர்நாடக மாநிலத்தில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7000 அதிகமான கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று இருப்பது மருத்துவ பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மாநிலத்தில் கவலை அதிகரித்துள்ள நிலையில் நோய் தொற்று மேலும் பரவுவதை தடுக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் சிறப்பு மருத்துவ பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம்களை நடத்துமாறு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
4: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை.

போறானே போறானே சுப்ரான ஒரு நல்ல பாடல். இரண்டாவது மனுத்தியாலத்தோடு விடிந்திருக்கிற மொழித பாடல் அது பாகை சூடவா திரைப்படத்துக்காக நல்ல பல விஷயங்கள் இந்த மனுத்தாலத்திலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஜி ஆர்தியாரா இருக்கிறேன். 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நல்ல பல பாடல்கள்லாம் வரும். பக்கம் கூட முடிந்திருங்க. சரி, இந்த அமெரிக்கா ஈரான் உடைக்கு போற எப்பதான் நிறுத்துவாங்க, எப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க, அடிக்கடி இந்த ஒப்பந்தங்களை ஏன் மீறாங்க இப்படின்னு ஒரு குழப்பம் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு, மக்களுக்கும் இருக்கு. இப்போ வந்துட்டு இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் ஒரு மேக்சிமமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னதுன்னா, இந்த அதிகரித்து வரும் இந்த ராணுவ மோதல உடனடியாக நிறுத்திருங்க, இருதரப்பும் ஒரு ஒரு முடிவுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கறத அவர் ரொம்பவே வலியுறுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா, இப்படி நீங்க வந்துட்டு அதிகமாக இந்த மோதல்களை நீங்க தொடரும் போது ஒரு பெரிய பேரழிவாகவே இது வந்து சென்றடையும் அப்படி நீண்ட காலங்களில் பார்க்கின்ற போது ரொம்ப பெரிய ஒரு பேரழிவாக இருக்கு, இதுதான் ஒரு பெரிய ஒரு பேரழிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்திருக்கிறாரு. சொன்னா இப்ப வந்துட்டு அமெரிக்காவும் சவுதியும் சேர்ந்து இப்ப ஈரானுக்கு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க, இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குல்ல. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு, பாகிஸ்தான் கட்டார் உள்ளிட்ட நாடுகள் மேற்கொண்டு வரும் இந்த தலைமைத்துவ முயற்சிகளை பயன்படுத்தி தூதரக வழிமுறைகள் மூலமான ஒரு தீர்வுக்கு முன்வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை ஐநா மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. எனவே ஐநாவுடைய பேச்சையும் மீறி ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த யுத்தம் தான். இயற்கையினுடைய சீற்றம் ஒரு பக்கம் அழித்து கொண்டிருக்கிறது. ஜப்பான்ல கூட நிலநடுக்கம் 13 பேர் கிட்ட உயிரிழந்தாங்க, 40,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் இருந்தது, 10,000 காணாமல் போயிருந்தார்கள், தேடும் பணிகள் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் சொல்லியிருந்தோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடுகளையும் இந்த நிலநடுக்கங்கள் வருடத்தின் இறுதியை தாண்டினாலே நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள் இப்படி புது புது எல்லாமே வரும் இல்லையா, காட்டுத்தீ பரவல், அதே போல புயல், இப்படின்னு எக்கச்சக்கமான புது புது விஷயங்கள், புது புது பேரோட வரும் வைரஸ் தொற்று, இப்படி இருக்கிற நேரத்தில் மனிதனுடைய செயற்பாடு மிகப்பெரிய ஒரு செயற்பாடாக இருக்கிறது. கனடாவில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், கனடாவின் வடக்கு ஒன்டாரியாவில் இருக்கிற ஒரு பகுதியில் வந்துட்டு திட்டமிட்டு தொடர்ச்சியாக ஒரு காட்டுத்தீயை மூட்டிய ஒரு இளைஞனை வந்துட்டு 27 வயதுடைய இளைஞனை இப்போ வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. இவர் வந்துட்டு கியூபெக் மாகாணத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கடந்த அதாவது 28ஆம் தேதியிலிருந்து இவர் வந்து சந்தேகத்துக்கு இடமான முறையில் வந்து காட்டுத்தீ பரவுவதாக உள்ளூர் தீயணைப்பு முறைக்கு துறைக்கு கோரிக்கை வந்திருக்கிறதா. அப்போது சம்பவ இடத்துக்கு இருந்த போலீஸார் வந்து இந்த தீயணைப்பு படையினர் வந்து வீதியின் இருபுறமும் வந்துட்டு 10 அடி முதல் 700 அடி வரையிலான ஒரு காட்டுத்தீ பகுதிகள் திட்டமிட்டே இது தீமூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக அந்த தீமூட்டிய அந்த நபரை கைது செஞ்சிருக்கிறாங்க. பாருங்களேன், இயற்கை ஒரு பக்கம் அழிச்சு கொண்டிருந்தா மனிதர்களும் இயற்கை அழிச்சு அதனூடாக எங்களை அழிக்கக்கூடிய ஒரு சதித்திட்டம் தான் இது. ஓகே, இப்படியெல்லாம் செய்யாதீங்க, சட்டவிரோதம் மட்டுமில்லை ரொம்ப கொடூரமான ஒரு செயலும் கூட. நம்மளுக்கெல்லாம் தெரியாதா, நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோமா இந்த வருடத்தினுடைய முழு சூரிய கிரகணத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே கொண்டிருந்திருப்போம். ஸோ இதெல்லாம் அந்த செய்தியை கேட்கும்போது நாசா வந்துட்டு அப்படிலாம் தேவையில்லை, உங்களுக்காகவும் நாங்கள் அந்த முழு சூரிய கிரகணத்தை நேரடியாக காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. பூமியினுடைய குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டும் தென்படக்கூடிய இந்த அபூர்வ முழு சூரிய கிரகணத்தை வந்துட்டு எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட சில நாடுகளில் தானே இப்படியான அபூர்வமான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறும், அதை நாங்கள் பார்க்க முடியாது. இப்படியான விஷயங்களில் வந்துட்டு இப்படி நேரடி செய்யும் போது தான் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிரீன்ஸ்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், போர்த்துக்கல் உள்ளிட்ட சில பகுதிகளில் மட்டும்தான், சில நாடுகளில் மட்டும்தான் அந்த முழு சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ நாசா சொல்லிருக்கு, நீங்களும் பார்க்கலாம், லைவ்ல பார்க்கலாம், அது நாங்கள் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அந்த சம்பவம் இடம்பெறும். எனவே தயாராக இருங்க, புதன்கிழமை 12 ஓகே, நானும் தயாராக இருக்கிறேன். நேரடியாக பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்க்கலாம், எக்ஸ் தளத்தில் பார்க்கலாம், ஃபேஸ்புக் கூடாக பார்க்கலாம், நாசாவுடைய உத்தியோகபூர்வ பக்கத்தினூடாகவும் இணைந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், பாட்டு கேட்கலாம்.

0: பெஸ்ட் நீயாக சூப்பரான ஒரு நல்ல பாடல் அனிருத்தின் இசையில் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துக்காக கேட்டீங்க. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேரமை பொழுது 4:23.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
5: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
6: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
5: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
6: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு
5: தெரிந்தவர்கள்
6: சொல்லு. GI Box Bar.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: ஸோ இந்த மழை காலத்தில் இன்றைய நாளுக்கான போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு குடும்பத்தில் நான்கு பேர், சரியா? ஒரு பெரியவருக்கு நான்கு பிள்ளைகள் இருக்குது. அவங்க எப்போவுமே சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்களாம். இதை கண்டு அவருக்கு மிகவும் வருத்தம். இப்போ பாரு, சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க, ஒரு நாள் கூட ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறது. அப்போது அவர் வந்துட்டு இவங்க எப்படியாவது ஒற்றுமையாக இருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இவங்களுக்கு ஒரு போட்டியை வைக்கிறாரு. நால்வரையும் அழைக்கிறாரு பக்கத்தில். நால்வர்கிட்டையும் அதில் மூத்த மகனுக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு நான்கு கொம்புகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மூத்த மகன் நான்கு கொம்புகளையும் கொண்டு வராரு. அதுக்கு பிறகு அந்த பெரியவர் சொல்கிறாரு, நான்கு கொம்புகளையும் ஒன்றாக கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, கட்டியாச்சு. அதுக்கு பிறகு மீதி இருக்கிற மூன்று பேரையும் கூப்பிட்டு இதை உடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. யா, யாராலையும் உடைக்க முடியல. சரி, அதுக்கு பிறகு அந்த கட்டிய நான்கு கொம்புகளையும் கழட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த பெரியவர். ஓகே, அதை கழட்டுறாங்க. இப்போ கழட்டி ஒவ்வொரு கொம்புகளையும் ஒவ்வொருத்தட்டையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதை உடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுலபமாக ஒவ்வொருத்தரும் உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் நான்கு கொம்புகளும் கட்டிய போது யாராலையும் உங்களை அந்த கொம்புகளை நீங்கள் யாரும் உடைக்க முடியல. ஸோ இப்போ அதை கழட்டி விட்டது கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அதை ஈஸியாக உடைச்சிட்டீங்க. இதுதான் ஒற்றுமை. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சா இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையும் உடைந்து போகும். ஒவ்வொருத்தரும் பிரித்து விடுவார்கள். எனவே நான்கு பேரும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் யாராலையும் உங்களை அசைக்க முடியாது, பிரிக்க முடியாது, எந்த ஒரு திண்டலும் உங்களை திண்டாது அப்படிங்கிற விஷயத்தை அவர்களுக்கு உணர்த்துறார்கள். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. நண்பர்களாகட்டும், உறவுகள், எந்த உறவாக இருந்தாலும் சரி, நாங்கள் எப்போதுமே அந்த ரெண்டு உறவுகளும், நாலு உறவுகளும், எத்தனை உறவாக இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக அன்பாக இருக்கும்போது, பின்னி பிடைந்து இருக்கும்போது யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும்.
0: Story.

0: பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
0: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
5: சிங்கம் கதையா?
0: பாட்டு படிக்க முடியாதா?
5: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்த மெஃபமில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
6: குவைட் எக்ஸைட்டிங்.
7: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

நன்றி நன்றி. சுபரான ஒரு பாடல் டி இமானின் இசையில் டெலி திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நல்ல பாடல் ஏன்னு சொன்னால் இன்று வந்து உலக சர்வதேச ஓகே சர்வதேச ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்கின்றேன். சந்தோஷமாக ஹாப்பியாக சந்தோஷமாக சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பிரிஞ்ச எல்லாருமே சேர்ந்து கொள்ளுங்க மறுபடியும். ஓகே, இப்போ நாங்கள் அமெரிக்கா பக்கம் போகிறோம். சரியா, அமெரிக்காவில் வந்துட்டு இயற்கை ரீதியான நிறைய விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். தன யுத்தமும் ஒரு பக்கம், இயற்கை ரீதியான அழிவுகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஹவாய் மாநிலத்தில் அமைந்திருக்கிற உலகின் மிகவும் செயலில் இருக்கிற ஆக்டிவில் இருக்கிற ஒரு எரிமலை வந்துட்டு, அதாவது அந்த எரிமலையினுடைய பேர் அப்படின்னு சொன்னால் கிலாவே அப்படிங்கிறது, மறுபடியும் சீற்றம் அடைந்திருக்கிறதாக, அதாவது சீற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் எரிமலை துளையிலேருந்து இப்போ வந்துட்டு 500 அடி உயரம் வரை எரிமலை குழம்பு, லாவா என்று சொல்லக்கூடிய அந்த குழம்புகள் வெளியேறிக்கொண்டு வருகிறது. எனவே எரிமலை செயற்பாடு தொடர்ந்தும் இப்படி நீடித்து வருகிறதுனால அந்த பகுதியில் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஆபத்தான ஒரு பகுதியாக இருக்கிறது, அதனால் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எரிமலையின் செயற்பாடு குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்ந்தும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். என நிறைமையை உன்னிப்பாக மதிப்பீடு செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. 500 அடி உயரம் வரை எரிமலை குழம்புகள் வெளியேறி கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்தில். இந்த பேரை நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே போல் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு பயங்கரவாத உள்ளடக்கத்தை அகற்ற தவறிருக்கீங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைத்து இப்போ வந்துட்டு எது மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெலிகம் மீது, அதாவது டெலிகிராம் மீது, அந்த செய்தி பரிமாற்ற இணையதளத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவின் இணைய பாதுகாப்பு ஒழுங்குமுறை ஆணையகம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில பயங்கரவாத உள்ளடக்கத்தை அகற்ற நீங்கள் தவறிட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால் நாங்கள் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பொழுதாக நிகழ்ச்சி கேட்டு கேட்குறீங்க, அடுத்து பாடலை கேட்கலாம்.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இசையமைப்பாளர் சிற்பி. ஒலிக்கும் பாடல் இது நாட்டமை திரைப்படத்துக்காக மீனா பொன்னு.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஓகே, ஒலிக்காரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்களுடன் இப்பொழுது ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் மடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க ஸ்டேடியன் மக்களே.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: செம்மணியில் புதைக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி அமைதி வழி போராட்டம் இன்று காலை அரியாலையில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் கிறிஸ்தவ பாதிரியார்களினால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டமானது அதிகாலை புனித யூதாதேயு தேவாலயத்திலிருந்து ஆரம்பித்து செம்மணி சிந்துபாத்தி மயானம் வரை அமைதி வழி பேரணியாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மனித மாண்பை மதிப்போம், உண்மையை நிலைநாட்டுவோம் உள்ளிட்ட கோஷங்களை அடங்கிய பதாதைகளை தாங்கியவாறு அமைதி வழியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய திடீர் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் ஹோமோஸ் நீரிணை ஊடாக சென்ற கப்பல்கள் மீது கடந்த 28ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் அமைந்ததாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈராக்கில் உள்ள ஈரானிய நிலப்படைகள் மீது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து நடத்திய தாக்குதல்களின் பின்னர் இந்த மோதல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
4: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். மீண்டும் ஒரு வியாழக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட சும்மா சூப்பரான பாடல்களை சந்திக்க வந்திருக்கேன். அதே போல இன்றைய நாள் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. அப்படி என்ன டே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைய தினம் வந்து சர்வதேச நண்பர்கள் தின. நல்வாழ்த்துக்கள் அனைத்து உறவுகளுக்குமே. நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே எல்லா பயணங்களையும் போது சிரிப்பையும் சரி சந்தோஷத்தையும் சரி பகிர்ந்து கொள்றதுக்கு நம்ம கூடவே எப்பவுமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்பவுமே என்ன பிரச்சனை வந்தாலும் அடடா நான் இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு யோசிக்காத அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பீங்க, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேயா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமாங்க, கண்டிப்பா இன்றைய நாள் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே. உங்களுடைய அன்பான உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் இருப்பாங்க, அவங்களுக்கு முதல்ல கால் பண்ணி இன்றைய நாளுக்கான விசேஷம் வந்து நீங்களும் சொல்லலாம். அதுக்கு அழைக்க வேண்டிய இலக்கம் பூஜை மூன்று ரெண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கதை போல பூஜ்ஜியம் மூன்று ரெண்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்று இருக்கு. அல்லது உங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுங்க.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். இப்ப இங்கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நீர் வணக்கம்.
0: அன்பான மாலை நீர் வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாலே.
0: மும்தாஜ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கோம்.
0: அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. நீங்க?
0: நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாவே வந்துட்டேன். அதாவது இன்னைக்கு வந்து ரெட்டிப்பா நம்ம வந்து எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு நாள்.
1: நன்றி.
0: ஓகே, நன்றி.

0: விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய
1: பழக்கம். 102.6
4: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெய்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: தமிழ் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: பணவாட்டிலிருந்து சரோஜினி.
0: சரோஜினி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: நான் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம்.
0: அப்படியா? ஓகே ஓகே சரோஜினி.

0: வார்த்தை ஆட்டோ விஸ்வநாதன் சோமஸ்ரீ வீரர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும் முகவந்தராவை தாரணி அம்மா அவர்களுக்காகவும்
1: ஓகே ரொம்ப நன்றி
0: நன்றி மேடம்.

புரிஞ்சுதா இழுத்த கசையானா என்னன்னு? இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா. அவ என் நெஞ்ச மட்டும்தான் தொட்டான்னு நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா.

0: திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இது? ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: மழையோட நல்லா இருக்கேன்க்கா.
0: ஓகே ஓகே, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இப்பதான் கா குடிச்சேன்.
0: ஓகே, இதுதான் முதல் தடவை என்னோட பேசுறது.
1: உங்களோட பேசுறது இதுதான் வசந்தத்தோட பேசுறது ரொம்ப நல்லா.
0: அப்படியா? ஓகே ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: என்ன
0: பாடல்?
1: தொடர்ந்து
0: நிகழ்ச்சி கேளுங்க. சரியா? சரி ஓகே. ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் இணைந்திருக்கிறாங்க. இனிய பொன்மாலை வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி அவர்களுக்கு. இன்றைய வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு சொன்னால் நம்மளுடைய நாகராஜா நிகழ்ச்சி நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான மாணவியர் வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடத்திக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. இனிய மாணவியர் வணக்கம், கொழும்பு வாய்ந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ்லேருந்து நிகழ்ச்சி கற்றுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா, அன்பான மாணவியர் வணக்கம். மீமதிகந்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாந்த் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனி அன்பான மாலை பொழுது வணக்கம் உறவுகளை சொல்லி சேலம்லேருந்து சிவா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா, மாலைநேர் வணக்கம். திகனையிலிருந்து டில்ஷான் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்பா ஜோன், அம்மா சுஜி, தம்பி கிஷான், ஷர்மிளா, நிரோஷன் ஆகியோரையும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மகிழ்வான மாலை பொழுது வணக்கம் சொல்லி நம்பிக்கை கிராமம்லேருந்து அருள் சந்திரா நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உறவுகளுக்காக மொழிக்கிறது பாடல்.

0: சினா திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? ஹரிதரன், எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடல்
1: நன்றி.

0: ஹிப்ஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

0: திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்பயும் கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான மாலைநேர் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். வீட்டுல எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க. உங்களுடைய வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஓகே ஓகே. டீ எல்லாம் நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு.
1: அடுத்த பாடலுக்காகவும் எந்த குடும்பத்திற்காகவும் பகந்த சின்னத்தம்பி விஜய் ரவி விஸ்வநாதன் வசந்தகுமார் வீரன் அசன் ஐயா கண்ணு கிருஷ்ணபத்னன் சண்முகநாதன் ராசையா சுந்தாட்சி மேகம் கிரியர் ராஜசிங்கம் சின்னையா மகாதேவன் சுரேஷ் கண்ணா மகேஸ்வரி இந்த நேரத்தில் நிகழ்ச்சியைக்கும் அழைக்கலாம்.
0: ஓகே ரொம்ப நன்றி
1: நன்றி அக்கா நன்றி.

6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM அன்னி சாயம் இரவின் அமைதியில்

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்த மெஃபமில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்போ கூட ஒரு அருமையான பாடல் கேட்டு வந்திருக்கோம். இப்போ கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் இது?
1: நான் ஆகஸ்தனிலிருந்து ஐயா துறை சண்முகநாதன் அக்கா.
0: சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க
1: அக்கா? ரேடியோ கேட்டு வந்திருக்கேன் அக்கா.
0: அப்படியா, ஓகே ஓகே. டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, டீ எல்லாம் குடிச்சிட்டேனக்கா.
0: பாடல்கள்லாம்
1: சூப்பரான பாடல்கள் அக்கா. பாடல்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அக்கா. மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, தனுஷன், வசுமதி, யோகா பிரசான் மற்றும் எனது அக்காவான ராஸ்தமா பெல்லையா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் ஆடசாமி விஜயலட்சுமி குடும்பம் மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், யோகேஸ்வரன் குடும்பம், சந்திரமோகன் குடும்பம், சுந்தரலிங்கன் குடும்பம், சிவராஜா குடும்பம் மற்றும் நாகஸ்தனிலக்கா சத்தீஸ்தோஸ்ல வசந்தைப்பம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா. அவங்க எல்லோருக்காகவும் மற்றும் தம்பிராஜா குடும்பம், கணேஷ் குடும்பம், பாதுக்கை சின்ன தம்பி, தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், உமாச்சந்திரன், மவுஞ்சி ஏகாம்பரம், சுப்பையாகா, கொச்சிக்கடை ஈடன் ஐயா மற்றும் கந்துலையாவில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், உறவலையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் உங்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைச்சி வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: நன்றி.
2: Time to show some real love. Mere pia.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், ரூபகுமார்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், உங்கள நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு.
0: ஓகே, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: இந்த படத்துல அடடா ஒரு பாட்டு இருக்கு.
0: என்ன படம்?
1: என் படம்.
0: ஓகே ஓகே, சரி சரி,
1: கட்டாயம் குடுப்பீங்களா?
0: ஓகே, கண்டிப்பா நிகழ்ச்சியை கேளுங்க, சரியா?
1: சரி, ஓகே,
0: நன்றி
1: நன்றி.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் இரவு 7 மணி.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் தலைப்புச் செய்திகள்.
1: கதிர்காமம் பெறுகிற தேசிய அடையாளத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. போக்குவரத்து துறையில் புதிய திருப்பம், 121 புதிய மெட்ரோ பஸ் வண்டிகள் நாட்டுக்கு. டெங்கு நோய் தடுப்பூசிக்கான அனுமதியை பெற தயார் என அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலும் 2 முதலுதவி சிகிச்சையாளர்கள். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் சிவப்பு எச்சரிக்கை. மத்திய கிழக்கு தாக்குதல்களுக்கு அமெரிக்காவிடமிருந்து ஈரானுக்கு பதிலடி. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்றுவிப்பாளராக ஸ்டீஃபன் ஃபிளமிங் நியமனம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம மகாதேவாலயத்தின் எசல பெறுகிற நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பங்கேற்றார். சகல இன மக்களுக்குமான புனித பூமியான கதிர்காம திருத்தலத்தில் இடம்பெறும் பெறுகிற நிகழ்வு நாட்டின் தேசிய அடையாளத்தையும் தேசிய ஒற்றுமையையும் வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். கதிர்காமம் திருத்தலத்தின் மகாதேவாலயத்தின் 2026 ஆண்டுக்கான எசல பெறுகிறவின் இறுதி பெறுகிற வீதி உலா நேற்று இடம்பெற்றது. கதிர்காமம் கிரிவெகர ரஜமகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி விகாராதிபதி கொபுவுக்கு தம்மிந்த தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க கிரிவெகர விகாரையில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளிலும் ஜனாதிபதி பங்கேற்றார். ஜனாதிபதியின் கரங்களினால் புனித தந்ததாதுவுடன் புதிய பேழை யானை மீது ஏற்றப்பட்டது. கிரிவெகர வளாக மின் விளக்கு அலங்காரம் ஜனாதிபதியினால் ஒளியேற்றப்பட்டது. அதன் பின்னர் இடம்பெற்ற நிகழ்வுகளில் பங்கேற்ற ஜனாதிபதி உரையாற்றினார். எந்தவொரு நாட்டின் அபிவிருத்தியின் போது அந்த நாட்டின் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது முக்கியம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். பின்னர் ஜனாதிபதி ஆயிரக்கணக்கான மக்களுடன் இணைந்து பெறுகிறவையும் பார்வையிட்டார். நாட்டின் பயணிகள் போக்குவரத்து சேவையை மேலும் முறையாகவும் வினைத்திறனாகவும் முன்னெடுக்கும் நோக்கில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 121 மெட்ரோ பஸ் வண்டிகள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. குறித்த பஸ் வண்டிகள் கொழும்பு துறைமுகத்திலிருந்து உரிய டிப்போக்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. 2025 ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனைக்கமைய பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் நோக்கில் அடிப்படை செயல்பாடாக நவீன மற்றும் வசதி வாய்ப்புகளுடன் கூடிய புதிய பஸ் வண்டிகளை அறிமுகப்படுத்தும் முன்மாதிரி வேலை திட்டத்தின் கீழ் குறித்த பஸ் வண்டிகள் இறக்குமதி செய்யப்பட்டன. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மெட்ரோ பஸ் வண்டிகளை ஏற்றிய டாப்ராஸ் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த நிலையில் குறித்த பஸ் வண்டிகள் கப்பலிலிருந்து தரையிறக்கப்பட்டுள்ளன. நவீன வசதிகளுடன் கூடிய குறித்த சொகுசு பஸ் வண்டிகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து கொழும்பு நகர்ப்புற பகுதிகளில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கு புதிய தடுப்பூசிக்கான அனுமதியை பெற்றுக் கொள்ளும் செயல்பாடு இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக வைத்தியர் நலிந்த ஜாய்திஸ்ஸர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 175 அதி அபாய டெங்கு வலயங்கள் காணப்படுவதாகவும் சூழலை தூய்மையாக பேணுவது கட்டாயம் என்றும் சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் அனுமதிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் மக்கள் இதனை இலகுவாக எடுத்துக்கொண்டு கைவிடக்கூடாது என வைத்தியர் நலிந்த ஜாயதிஸ் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு தடுப்பூசிக்கான அனுமதியை பெற்றுக் கொள்ளும் செயல்பாடு இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதுடன் நாட்டில் தனியார் துறையின் ஊடாக முதற்கட்டமாக அதனை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். செப்டம்பர் மாதத்திலிருந்து வால்பாக்சியா வேலை திட்டமும் 1.5 வருடங்களுக்கு மேற்கொள்ளப்படும். இந்த செயற்பாடுகளின் ஊடாக டெங்கு பெருக்கத்தை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலும் உரிய முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட முதலுதவி சிகிச்சையாளர்கள் இருவரை சேவையில் ஈடுபடுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. விபத்துக்குள்ளாகும் அல்லது பாதிக்கப்படும் நபர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கும் வரை உரிய முதலுதவி வழங்கி அவர்களை பாதுகாப்புடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கும் வரை செயல்படுவதற்கு ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலும் முதலுதவி சிகிச்சையாளர்களை சேவையில் ஈடுபடுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. உரிய முறையில் பயிற்றுவிக்கப்பட்ட 2 முதலுதவி சிகிச்சையாளர்கள் இவ்வாறு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அது தொடர்பான ஆரம்ப நிகழ்வு மற்றும் முதற் தொகுதி குழுவினருக்கான உத்தியோகபூர்வ பயிற்சிகளின் ஆரம்ப நிகழ்வு என்பன மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்ற வளாகத்தில் அமைச்சர் சுனில் குமார கமகே தலைமையில் இன்று இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் முதல்கட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் 28,000 இளைஞர் யுவதிகளுக்கு பயிற்சி மத்திய நிலையங்களில் முதலுதவி குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் தொற்றா நோய் பிரிவு, இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இந்த செயல்பாட்டை முன்னெடுத்துள்ளன. குறித்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹங்சக விஜயமுனியும் கலந்து கொண்டார். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னாரூடாக கற்பிட்டி வரையும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களுக்கு குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னாரூடாக கற்பிட்டி வரையும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். அதன் காரணமாக குறித்த கடற்பகுதிகளில் கொந்தளிப்பு நிலை காணப்படும். மறு அறிவித்தல் வரை குறித்த கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கும் கடல்சார் சமூகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னாரிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடற்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. திணைக்களத்தின் பிந்திய தகவல்கள் குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளுக்கு தொடர் நீர் விநியோகம் மற்றும் கொள்ளளவை மேம்படுத்தும் வேலை திட்டம் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. திட்டத்துக்காக 1.2 பில்லியன் ரூபாய் முதலீடு மேற்கொள்ளப்படுகின்றது. ஹொரண மற்றும் பிலியந்தலை பிரதேசங்களுக்கு தொடர் நீர் விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஹொரண கந்தன நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் கொள்ளளவை மேம்படுத்தும் புதிய வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் ஊடாக நாளொன்றுக்கு 3,500 கனமீட்டர் நீர் கொள்ளளவை விநியோகிப்பதே எதிர்பார்ப்பு. குறித்த நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 2027 அக்டோபர் மாதம் அளவில் வேலைத்திட்டத்தின் நிர்மாணப் பணிகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகின்றது. மதுராவில புலத் சிங்கள மில்லனிய ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 10,000 குடும்பங்கள் வரை நேரடியாக இதனூடாக நன்மை பெற உள்ளன. அத்துடன் சுமார் 20 வருடம் பழமையான கந்தன நீர் சுத்திகரிப்பு பம்பியும் நவீனமயப்படுத்தப்பட்டு அமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டது. பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாட்டை விட்டு செல்ல உள்ள இலங்கைக்கான கொரிய குடியரசின் தூதுவர் மியோன் லீ பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவை சந்தித்தார். தூதுவரை வரவேற்ற பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய இலங்கைக்கும் கொரிய குடியரசுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்காக தமது பதவிக்காலத்தில் தூதுவர் வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் பங்களிப்புக்காக தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அத்துடன் நீர்ப்பாசனம் மற்றும் கல்வி உள்ளிட்ட கொரிய குடியரசின் நிதியுதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாக இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புகள் தொடர்பில் கொரிய குடியரசுக்கு பிரதமர் நன்றியை தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளினதும் பரஸ்பர நலன்களை பாதுகாக்கும் வகையில் தரமான முதலீடுகளை ஈர்த்தல், இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்தல் என்பவற்றின் மீது இலங்கை கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டினார். கொரிய குடியரசின் ஆதரவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் உட்பட விவசாயம் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய துறைகளில் நிலவும் தற்போதைய மற்றும் எதிர்கால ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கும் கொரிய குடியரசுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் வழங்கி வரும் ஆதரவுக்கு தூதுவர் மியோன் லீ இதன்போது தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்வில் கொரிய குடியரசின் தூதரகத்தின் பிரதி தலைவர் யூன் ஜி காங் அம்மையார், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா போகஹவத் ஆகியோருடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டமைக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரான் மீது பலத்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்துக்கு எதிராக ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள முயற்சித்தது. அதற்கு பதிலடியாக ஈரானுக்கு எதிராக பலத்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவ இலக்குகள் பல தாக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. ஜோர்தானில் அமெரிக்க ராணுவ முகாம்கள் மற்றும் ஹோமோஸ் நீரிணையில் பயணித்த கப்பல்கள் மீதும் ஈரான் அண்மையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது. அதற்கு பதிலடியாக ஈரான் பாதுகாப்புத்துறை இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கிரீஸின் கிரீட் தீவுகளில் சுற்றுலா தளங்கள் மற்றும் கிராமங்களில் பலத்த காற்று காரணமாக காட்டு தீ வேகமாக பரவி வருகிறது. அதனையடுத்து அங்கிருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மணித்தியாலத்துக்கு 125 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதாகவும் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள 3 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிக வெப்பம், அபாயகரமான காட்டு தீ உள்ளிட்ட பாதிப்புகளை ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொண்டுள்ள நிலையில் கிரீஸில் கூடுதல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்றுவிப்பாளராக நியூசிலாந்தின் முன்னாள் அணித்தலைவர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் நியமிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிராண்டன் மெக்லம் குறித்த பொறுப்பிலிருந்து விலகியதையடுத்து வெற்றிடமான இடத்துக்கே ஃபிளமிங் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்டீஃபன் ஃபிளமிங்கிற்கு முன்னர் எந்தவொரு தேசிய கிரிக்கெட் அணிக்கும் தலைமை பயிற்றுவிப்பாளராக செயற்பட்டதில்லை. எனினும் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக 17 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு காணப்படுகிறது. இவரது வழிகாட்டலின் கீழ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 முறை IPL கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: கதிர்காமம் பெறுகிற தேசிய அடையாளத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. போக்குவரத்து துறையில் புதிய திருப்பம், 121 புதிய மெட்ரோ பஸ் வண்டிகள் நாட்டுக்கு. டெங்கு நோய் தடுப்பூசிக்கான அனுமதியை பெற தயார் என அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலும் 2 முதலுதவி சிகிச்சையாளர்கள். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் சிவப்பு எச்சரிக்கை. மத்திய கிழக்கு தாக்குதல்களுக்கு அமெரிக்காவிடமிருந்து ஈரானுக்கு பதிலடி. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்றுவிப்பாளராக ஸ்டீஃபன் ஃபிளமிங் நியமனம். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் பிரதான நேர இரவு செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தள செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 3063வது அத கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 19, 52, 63, 75. மீண்டும் ஆங்கில எழுத்து W வெற்றி இலக்கங்கள் 19, 52, 63, 75. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 43,78,920 பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,03,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 4,949வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 12, 23, 32, 61. மீண்டும் ராசி விருச்சிகம் வெற்றி இலக்கங்களாக 12, 23, 32, 61. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 95,74,600 ரூபாய் பரிசில்களாக வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 82 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 3,237வது சுபபோல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து U வெற்றி இலக்கங்களாக 8, 60, 62, 79 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து U வெற்றி இலக்கங்களாக 8, 60, 62, 79 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஸ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 2, 3, 7, 4, 9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 3, 7, 4, 9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 37,92,360 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,25,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 5,398வது சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து U வெற்றி இலக்கங்களாக 6, 19, 47, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து U வெற்றி இலக்கங்களாக 6, 19, 47, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 2, 3, 5, 2, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 3, 5, 2, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 41,65,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,13,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 2,413வது கப்புர்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 9, 31, 36, 38 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 9, 31, 36, 38 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,55,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,69,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 971வது சுபிரிதன சம்பத்தின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 1, 9, 0, 9, 0, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 1, 9, 0, 9, 0, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 22,64,260 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,53,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 445வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 0, 9, 0, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 13 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 39,37,360 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட 1067வது சசிரலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 34, 41, 47 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்களாக 34, 41, 47 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 25,60,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான இனிமையான பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மார்கரெட் பேசுறேன்.
0: மார்கரெட், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சௌமா இருக்கும்.
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்து இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, அப்புறம் என்ன செய்து இருக்கீங்க?
1: சமைச்சிட்டு இருக்கேன்.
0: அப்படியா, என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல?
1: இன்னைக்கு சமையல் வந்து ரொட்டியும் பருப்பு கறியும் உப்பு கொட்டுக்காய்.
0: அடடடா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன?
1: நன்றி.

0: பாடல்களும்
1: சரோஜினியம்மா பகுந்தலா தரணியம்மா அன்பான அடிப்பா சிறிய
2: ஓகே நன்றி
1: நன்றி வணக்கம் மேடம் நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: நான் இத சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பாத்துக்க மாட்டாங்க.

0: பாடல்களும்
1: நன்றி,
0: வணக்கம்.

0: back-to-back hit music, only on Vasundam FM.
1: Hey, Nada, கண்ணு கலங்குது ஆனா வாய்ஸ் சிரிக்குது.
2: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
1: அச்சச்சா
2: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
1: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: சினிமா எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இப்ப கூட என் கூட பேச ஒரு அன்பு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, புண்டலிலிருந்து ராசையா.
0: வணக்கம் ராசையா, எப்படி இருக்கீங்க?
1: அம்மா நல்ல சௌமா இருக்குங்கம்மா. அம்மா நல்ல சௌங்களா?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: அம்மா சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்து பாட்டு கேட்டுக்கிட்டுங்கம்மா. அந்த பாட்டு போகுது, பிள்ளைங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குங்க.
0: ஓகே ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேங்கம்மா.
0: ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு. யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: அம்மா மனைவி பத்மினி, தினு, ஹசன், வசந்தி, உங்களுக்காக அம்மா வாழ்த்துங்கம்மா. வசந்த கேட்க சொந்தங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துங்கம்மா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நல்லாங்கம்மா.

விதம், 102.2 FM. வசந்தம் FM, வசந்தம் FM. அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM
1: விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: நாடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி மிஷி.

0: எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அருமையான இனிமையான பாடல்களாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இது?
1: பெரிய நிலவனை சாந்தி கோவிந்தராஜா.
0: சாந்தி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கின்ற நலத்துக்கு இறைவன் துணை புரியு.
0: நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சாப்பாடு குட்டையில குடிச்சு உங்கள் அருமையான பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க.
0: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான இனிமையான பாடல் இருக்கு. யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மது சாமிக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும்
0: நன்றி. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, சேதுபதி திரைப்படத்துக்காக.

ஜெகமே தந்திரம் திரைப்படத்தில இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்கு சரி ஓகே வந்தவங்களும் வந்த வேகத்தில் போயிட்டாங்க. நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பை ஏற்படுத்தி சந்தோஷமா பேசலாம். மழைக்கு வேண்டிய இலக்கம் 0301 5 0 0 1 அதே போல 0301 5 1 1 1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களை கேட்கலாம். அது மட்டும் இல்லாம பேஸ்புக்கோட அன்பு உறவுகளும் இணைந்திருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே வந்தவரும் மழைப்பின் ஏற்படுத்திட்டு வேற எங்கேயோ பேசிட்டு இருக்காரு. பேஸ்புக் வழியாக அன்பு உறவுகள் வந்திருக்கிறாங்க. ஹாய்க்கா அன்பான இரவு நீர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி அஸ்வின் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாய்க்கா அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி கரவல்பட்டியில இருந்து மது நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் அக்கா சொல்லி ஹப்பத்தலையில இருந்து ரஜினிக்கு நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய்க்கா அன்பான வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லி நிரஞ்சன் நிகழ்ச்சியோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தை நண்பர்களுக்காக மொழிக்க

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம்.
2: ஏண்டா கத்துவோம்?

ஒலிக்கரமைக்கு பாடலில் தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ சுரபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

காற்றலைகள் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்னும் கூட அருமையான பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது, பாடல்கள் காத்திருக்கிறது. இரண்டு நேர்களின் பாடல் தெரிவுகள் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகிறது. முதல் ஒன்றரை மணித்தியாலம் ஒரு நேரின் பாடல் தெரிவுகள், அடுத்த ஒன்றரை மணித்தியாலம் ஒரு நேரின் பாடல் தெரிவுகள். இன்று முதல் நேராக கணேசன் அவருடைய பாடல் தெரிவுகள் காற்றலையை அலங்கரிக்க காத்திருக்கிறது. அவிசாவல்லை கணேசன் தான் இப்போது கொழும்புலதான் வேலை செய்து கொண்டிருக்காராம். கிட்டத்தட்ட 5 வருஷம் வேலை செய்யறேன்னா என்னுடைய பாடல் தெரிவுகளை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு பல நினைவுகளோடு பகிர்ந்திருக்கிறார் கணேசன். கணேசன், இன்றைய பாடல் தெரிவுகள் உங்கள் நினைவுகளோடு காற்றலையில் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0013 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இன்றைய முதல் நேருடைய பாடல் தெரிவுகள் வர காத்திருக்கிறது கணேசனின் பாடல் தெரிவுகள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்த நிலா. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வர காத்திருக்கின்றது. முதல் நேரின் பாடல் தெரிவுகள், அற்புதமான பாடல் தெரிவுகள். அவிசவல்லே கணேசனின் பாடல் தெரிவுகள். அவர் சொன்ன விஷயம், அண்ணா என்னுடைய அம்மாவை நான் சிறு வயதிலே இருந்தே பிரிந்துதான் வளர்ந்தேன். நான் சரியா படிக்கல. ஆரம்பத்திலே நான் கொழும்புல வேலைக்கு வந்தேன். அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனேன். திரும்ப இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் கொழும்புல தான் வேலை செய்யறேன். என்னுடைய அம்மா ரொம்ப பிடிக்கும். என்னுடைய அம்மா தனலட்சுமிக்காக இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் கணேசனின் பாடல் தெரிவில். தன்னுடைய அம்மாவுக்கான பாடல் இது.

0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையா
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்
1: தாட்டுத்தான்
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. 9:27 நிமிடம். இன்று முதல் உன்னதி மணித்தியானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அவிசாவலை கணேசனின் பாடல் தெரிவுகள். அடுத்த பாடல் தன்னுடைய அன்பு மனைவிக்காக. காதல் திருமணம் தானா, கண்டவுடன் காதல்னு சொல்லுவாங்க, கண்டவுடன் காதல் வந்துவிட்டது. ஆனால் அதை காதலை சொல்லி அதை ஓகே பண்றதுக்கு 1 வருஷம் எடுத்துட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 1 வருஷம் தானே எடுத்தது, அவ்வளோ காலம் இல்லது. சரி, அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டு அவர் சொன்ன விஷயம், தன்னுடைய காதலி மனைவி பிரியா, என்னுடைய எல்லா வளர்ச்சிக்கும் என் கூடவே இருக்கிறவங்க, அவங்களுக்காக ஒரு படம், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய பிரியாதன் என்னுடைய அடுத்த கட்டத்துக்கான எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏணியாக இருக்கிறது. இதுவரைக்குமே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். முதல் காதல் திருமணத்தில் முடிந்தது, அது அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சொல்வார்கள், அவர் பாடல் கூட இருக்கிறது, மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் என்று. அது மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தார். அன்பு மனைவிக்காக விரும்பி கேட்ட பாடல் அடுத்து.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா காற்றலையில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவிசாவலே கணேசனின் பாடல் தெரிவுகள் முதல் ஒன்றரை மணித்திய ஆழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் தன்னுடைய மகளுக்காக கேட்டிருக்கிறார், தன்னுடைய மூத்த மகள். என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்னுடைய மகளின் பிறப்பு. மகளை தூக்குன அந்த சந்தோஷம், கனவுகள் அத்தனையும் நினைவாதிக்கிறது. எனக்காக ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு ஆசையா இருந்தது. கையில தூக்கும் போது உலகமே என் கைவசம் இருப்பது போல ஒரு ஃபீலிங். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யாக்காக அடுத்த பாடல் தாங்கண்ணா அப்படின்னு கேட்டிருந்தா. இரண்டு பிள்ளைகளுக்காகவும் முதல் எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த ஐஸ்வர்யாவுக்காக இந்த பாடல் பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றகள் வசந்த் அனிலா. இன்று கணேசனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. முதல் ஒன்றை மனைத்து அடுத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. கவிசாவலில் இருந்து ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்கள். அன்பு புவனேஸ்வரனா வணக்கம். கந்தபலை ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். இனி இரவு பொழுது வணக்கம் டிக்கோயா தரவலை மீட்பிரிவு கலா கலாதேவன் பாடல் கேட்பதாக சொல்லியிருக்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தன்னை மினித்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோல ராஜகோபால் சசிகலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னை மினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெர்ஷன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு வந்திருக்கார். வணக்கம் சொல்லியிருக்கார். வணக்கம் அன்பு கடந்த வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க. நான் யுகன் கொழும்பிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஜியா அன்பு கடந்த வணக்கம் பொத்துவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். மில்டன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கார். கருங்காலை சோலை மில்டன் என்று சொல்லியிருக்கிறார். இனி இரவு பொழுது வணக்கம் புவனேஷ், எங்கள் குடும்ப உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள். மாலா பெர்னாட் ஹட்டன் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். பண்டாரவளை வினோதன், வினோ லதா, கிஷாந்தன், ரோஷான், சபினா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். கந்தலாய் ஜெய்சர் அன்பு வணக்கம் முகமது ஜெய்சர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கந்தலாயிலிருந்து வசந்த் அனிலா நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. இனி அறிவிப்பாளர் புவனேஸ்வர்களை மற்றும் நேர்கள் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் சொல்லிக்கொண்டேன். புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நசூர் வந்திருக்கிறார், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். ராஜகோபால் பாலா வெள்ளத்தந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? யுவராணி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. வத்தலையிலிருந்து ஆயபுரத்தர் எப்படி இருக்கிறீங்க இப்பொழுது? சரி, ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாடல் ஒன்று தருங்க. அன்பு மனைவி மல்லிகா, மகள் யசோ, அபி மற்றும் வசந்த முருகல் அனைவருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டு ராஜு நிகழ்ச்சி வந்திருக்கார். நிகழ்ச்சியோடு நாளை இணைந்து கொள்ளலாம். வணக்கம் சொந்த நிகழ்ச்சியை எதிர்பார்க்கறதா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷம். முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சியோடு எங்களை மினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். பாடல் வரிகளுக்கு கேட்டு மகிழுங்கள். ஜோன் நீகாம்பரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களை மினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கார். வணக்கம் அண்ணா, அப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது, நீ மினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள். நவீன் வந்திருக்கிறார். லோகநாதன் வந்திருக்கிறார். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டேன். செல்வரட்னன் லோகநாதன் ஸ்ரீமுருகன் சொல்லியிருக்கார். கந்தவேல் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். முந்தாஸ் பேக்கம் கொள்ளும் 14 கடந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே எங்களோடு நிகழ்ச்சியோடு எங்களை மினைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிக்கொண்டே ஹல்குளிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு கருணா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, சத்துரிக்கா, வாசனா, வைதுருஷன் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷனா, எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது. பூண்டுலோயாலிருந்து பூண்டுலோயா அரோரோலிருந்து லவ் டிவிஷன்லேருந்து சுரேஷ்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தோம். என்று தன்னுடைய மனைவி 33rd பிறந்த நாளை கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு இனிமையான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மகன் எல்லோரும் மகன் மற்றும் பிள்ளைகள், மாமா, சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்கின்றோம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த் அனிலா. ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள். அன்பு கலந்த வணக்கம் என்று கொண்டு சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். தேகிவாலிலிருந்து பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அது போல சமர் ஷட்டில் இருந்து ஷாலினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். பாடல் கேட்டிருக்காங்க அம்மா ரோஷினி, அம்மா மற்றும் தங்கை ரோஷினி, இன்னொரு தங்கை காவியா ஏறல் செய்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஜீவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்காரு. ஹேட்டல் இருந்து முதலமுறை மனுத்தியாளத்தை அலங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது கணேசனின் பாடல் தெரிவிகள் அவிசாவல்லை கணேசன். அவருடைய அடுத்த பாடல் தெரிவானா, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த திரைப்படத்தில் இசை ரஹ்மானுடைய அவருடைய இசை அவ்வளவு பிடிக்கும். இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த திரைப்படம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நண்பர்களோடு சேர்ந்து பார்த்தேன். அந்த ஞாபகம் என்னுள்ள எப்போதுமே வந்து கொண்டே இருக்கும். அதில் இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். நிச்சயமாக பாடல் வரிகளுக்கு கேட்டு மாறுங்கள்.

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவிசவல்லை கணேசனின் பாடல் தெரிவுகள் வந்து கொண்டிருக்கிறது, அவருடைய இறுதி பாடல் தெரிவாக. ஆனா இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி கேட்கிற பாடல். எனக்கு திரைப்படமும் ரொம்ப பிடிக்கும், ரெட் திரைப்படம் ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் நான் அடிக்கடி கேட்கறது வழக்கம். என்னுடைய மனைவி கூட அடிக்கடி கேட்பாங்க, ஏன் இந்த பாடல் அடிக்கடி கேட்கறீங்கன்னு சொல்லி. ஏதோ ஒரு புரியாத ஒரு பிரியம் இந்த பாடல் மேல, அம்மா நினைப்பா என்னன்னு தெரியா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், நிகழ்ச்சிகள் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார்.

முதல் நொடி மனத்தை ஆழத்தை அலங்கரித்தது அவிசாவலை கணேசனின் பாடல். இப்போது இரண்டாவது நேயர் இரண்டாவது உணரின் மனத்தை ஆழத்தை அலங்கரிப்பதற்காக ரத்தொட்டை கௌசல்யாவின் பாடல் தெரிவுகள் காற்றலையை அலங்கரிக்க காத்திருக்கிறது. அவருடைய நினைவுகளோடு பாடல்கள் வர காத்திருக்கிறது. அவருக்கு பிடித்த பாடல்கள் நினைவுகளோடு வர காத்திருக்கிறது. கௌசல்யாவின் பாடல் தெரிவுகள் தொடர்ந்து மனது கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா.

காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது 1.5 மணி அளத்தை கடக்க வந்திருக்கின்றோம். கௌசல்யாவின் பாடல் தெரிவுகள், அவருடைய அடுத்த பாடல் தெரிவு தன்னுடைய அம்மாவுக்காக. தன்னுடைய அம்மா தேவகி இப்போ வெளிநாட்டில் இருக்காங்களாம், குவைட்ல இருக்காங்களாம். அதிகமாக நானும் வெளிநாட்டில் இருந்தேன், அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தேன். இப்போ அம்மா வெளிநாட்டில் இருக்கிறாங்க. எங்கள் இரண்டு பேத்துக்குள்ள பிரிவு அதிகமாக இருக்கிறது உழைப்பின் காரணமாக. ஆனால் நல்லா பார்த்தாங்க, எங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இப்போ நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னுடைய அம்மா மிக முக்கியமான காரணம். ஆனாலும் எங்களுக்காக இப்போ எங்களுக்காக நாங்கள் உழைத்துக் கொள்கிறோம். இருந்தாலும் அவங்க தன்னுடைய உழைப்பை நிறுத்தவில்லை. என்னுடைய அம்மாவுக்காக அடுத்த பாடல் முதல் பாடலாக தாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே ரத்தத்திலிருந்து கௌசல்யாவின் முதல் பாடல் இதோ.

0: மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததாடி
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
1: பாட்டு
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை

காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது நுரை மணித்தியாளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் கௌசல்யா. ரத்தத்திலிருந்து தன்னுடைய நினைவுகளோடு பாடல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அடுத்த பாடல், இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். என்னுடைய சித்திக்காக இந்த பாடல், என்னுடைய சித்தி ரொம்ப விரும்பி கேட்கிற பாடல். அவங்க இப்போ இல்லை, அவங்க நினைவா இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இந்த பாடலை கேட்கும்போது என்னுடைய சித்தியின் நினைவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கௌசல்யாவின் தெருவில் அடுத்து வருகின்ற பாடல் இது.

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கொண்ட நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள் 0112 775 0001 அல்லது 0112 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது உன்னதை மன்னித்து அளத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பார் கௌசல்யா ரத்தோரிலிருந்து. தன்னுடைய அடுத்த பாடல் தெளிவாக தன்னுடைய மகள் சந்துனிக்காக தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொத்து சந்துனி தான். என்னுடைய கண்ணீர், புன்னகை, சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே அவளுக்காக தான். என்னுடைய சந்துனிக்காக இந்த பாடல். இந்த பாடல் கேட்கும்போது என்னுடைய செல்ல மகள், நான் வெளிநாடுகளில் இருந்த காலத்தில் என்னுடைய மகளை ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த நேரத்தில் நான் அடிக்கடி கேட்ட பாடல் இந்த பாடல். அந்த நினைவாக இந்த பாடலை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ரத்தொட்டை கௌசல்யாவின் பாடல் தெரிவுகள் இந்த ஒன்றரை மன்னித்து அடத்தை அடங்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு வணக்கம் என்று சொல்லிக் கொண்டே ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் புவனேஷனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறேன் சொல்லிக் கொண்டே திவ்யா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வத்தலிலிருந்து அன்பு வணக்கம் என்று பக்கத்தில் கொண்டிருந்தாங்க. அதே போன்று அன்பு கலந்த வணக்கம் என்ன வசந்த நிலாவோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் சொல்லிக் கொண்டு எங்களோடும் பாபு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போறா சொல்லியிருக்கிறார். அவிசாவலிலிருந்து கார்த்திகேயன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். வெள்ளவத்திலிருந்து அண்ணா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப படுத்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இணைத்துக் கொண்டேன். யாழ்ப்பாணத்திலிருந்து துதுரகன் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம், ரேடியோல முதல் தடவை பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் தன்னுடைய பேரை. நன்றி, தொடர்ந்தும் கேளுங்க, உங்களுக்காக பாடல்கள் வர காத்திருக்கிறது. அடுத்த பாடல் ரத்தின கௌசல்யாவின் விருப்பமான பாடல். தனக்கு பாடும் லாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் இருந்த போது என் கண்கள் இருந்து கண்ணீர் மட்டுமே வந்தது. அவருடைய பாடல்கள் ரொம்ப மிஸ் பண்றேன். அவருடைய நினைவாக எனக்கு அவருடைய பிடித்த பாடலில் ஒரு பாடல் இந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. இனிமையான பாடல்களோடு காற்றடைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒன்றரை மணித்தியாலத்தை, இரண்டாவது ஒன்றரை மணித்தியாலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ரத்தொட்டையிலிருந்து பாடல் தெருவிலோடு வந்திருக்கின்ற கௌசல்யாவின் பாடல் தெருவில் தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய அடுத்த பாடல் தெரிவு, தனக்கு ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் வந்த பாடல்கள் அதிகமாக பிடிக்கும். அது பீமா திரைப்படத்துக்காக இந்த பாடல் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை கேட்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இனிமையான பாடல்கள் வசந்தத்தின் வழியாக கேட்கும்போது எனக்கு இந்த நிகழ்ச்சிகள் பங்குபற்ற வேண்டும் சொல்லி ஆசை இருந்தது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷம். இந்த பாடலை என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்காகவும் அதே போல நண்பிகளுக்காகவும் கேட்கிறேன். சொன்னால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூடும்போது இந்த பாடலை நாங்கள் அடிக்கடி கேட்கறது வழக்கம். அந்த வகையில் இந்த பாடலை அந்த காரணத்துக்காகவே எனக்கு தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருமை. வருகிற பாடல் பீமா திரைப்படத்துக்காக.

0: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மிதமாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நீயும் நானும் போவது காதலின் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு

காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ராத்திரியில் இருந்து கௌசல்யாவின் பாடல் தெரிவுகள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் தெரிவாக அண்ணா, எங்களுடைய குடும்பம் பெரிய குடும்பம். ஏதாவது நிகழ்வு என்று சொன்னால் எல்லோரும் நாங்கள் ஒன்று கூடுவோம். ஆரம்பத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தும் அதுக்கு பிறகு திருமணம் முடித்த பிறகு எல்லாம் வேறு வேறையாக வந்துட்டோம். ஆனால் ஏதாவது விழாக்கள் நிகழ்வுகளில் போது ஒன்று சேரும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆசை. காரணம், நான் வெளிநாடில் இருந்தனால காரணமாக குடும்பத்தோடு அநேக நேரங்கள் இதுக்கு கிடைக்கவில்லை. ஸோ குடும்பத்துக்காக இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு என்னுடைய குடும்பம் ஞாபகம் வரும். என்னுடைய ஃபேமிலிக்காக இந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. நிகழ்ச்சியில் முதல் ஒன்றை மணித்த ஆழத்தில் அவிசவலை கணேசனின் பாடல் ஒலித்தது. இரண்டாவது ஒன்றை மணித்த ஆழத்தில் ரத்தோட்ட கௌசல்யாவின் பாடல் ஒலித்து வந்திருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு, அதே போல இன்றைய நிகழ்ச்சியில் பாடல் திருவிழை வழங்கிய இரண்டு நேரலுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். பாடல்களோடு விடைபெற்றுச் செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: விஷயத்தை மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 2.2 சமார் 2.2 சமட்டேன்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

வசந்தம் FM.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: சத்தியத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புதியல் நிகழ்ச்சியில் இன்று ஜூலை மாதத்தின் இறுதி நாள் வெள்ளிக்கிழமை, ஜூலை மாதம் 31ஆம் தேதி, ஒரு புதிய விடியல் ஒரு புதிய வாய்ப்புகளோடு நாம் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு. கடந்து போன நாட்களை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதை விட இன்றைய நாளை நாம் எப்படி புன்னகையோடு தொடங்கப் போகிறோம் என்பதில்தான் நம் சந்தோஷமே இருக்கிறது. வாழ்க்கை என்பது நம்ம விரும்பி கேட்கிற ஒரு அழகான பாடல் மாதிரி தாங்க. வரிகள் மாறினாலும் நாம் விரும்பும் ராகத்தை நாம் தான் உருவாக்கணும். அதனால இந்த காலை பொழுதே ஒரு புது நம்பிக்கையோடும் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்போடும் தொடங்குவோம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 01 2 7 5 0 0 1, அதே போல 01 2 7 5 1 1 நிலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதேபோன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழிகள் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இன்றைய நாள் ஒரு புதிய நாள், புதிய விடியல். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை அப்படின்ற நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் இருப்பீங்க. ஏன்னா நாளை நாளை மறுதம் என இரண்டு நாட்கள் தொடர்ச்சியா நாங்க விடுமுறையை சந்திக்க போறோம். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நாட்கள் வந்து ஒவ்வொருக்கருமே நிறைய பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா. இன்றைய நாள் இந்த விடியத்தை நாங்க செய்த சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள் எல்லாம் செய்து வச்சிருப்பீங்க. அந்த விடயங்கள் யாவும் வெற்றி பெற நானும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது காலை புல்தின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு இனிமையான பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கும் பாடல் இது இசை புயல், ஏ ஆர் ரகுமான் இசையில் உழவன் திரைப்படத்துக்காக.

முகம் திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ அரகுமணி இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துகளோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதிக்கலைய 5 மணி கடந்த 21 நிமிடமாகும். இந்த விலை நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். இன்றைய நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாள். அதாவது பாத்தீங்கன்னா வசந்தமிகனுடைய அன்பான அறிவிப்பாளர் புவனேஷ் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைய தினம். எனவே வசந்தமிகம் சார்பாக சந்தோஷமான அகதின வாழ்த்துக்களை அறிவிப்பாளர் புவனேஷ் அவர்களுக்கு நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு தொழிற்சக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு அரப்பணகிருந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு வந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் அப்துல் ஜமர் மற்றும் கந்தலைக்கே உவேதின் சபிகா சத்தார் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் கேம்பில் இருந்த சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். நிகழ்ச்சியினுடைய பாடல் தெரியும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சுந்தர். அதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன்ல இருந்து பரமா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் தன்னுடைய அன்பு அக்கா தலவாக்களையே பெரிய மட்டுக்களையே சேர்ந்த திருமதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக குயில்வத்தை ஹட்டன் கோயில்வத்தை சேர்ந்த யோகராஜ் குருக்கள் குடும்பத்தினர், அதே போல கங்காதேவி, லவித்ரா, அதே போல அனுசரி, பொன்மணி, கௌரி மற்றும் மகன்மார்களான வருண் சர்மா, டெல்சாந்த் சர்மா ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகிர்தின வாழ்த்துக்களை வசந்தமிகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு புவாக்பீட்டிலிருந்து ஜூட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. தனியும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பணாவத்திலிருந்து கவிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். வத்தல இருந்த ஐயக்கன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. குணசீலன், ஈடன், சீம்குமர், பாதுகை சின்னத்தம்பி, வெள்ளிமட செல்வராம், கிருஷ்ணபக்தன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. எட்டையானுடைய சேர்ந்த எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. அன்பான காலை நேர வணக்கங்களோடு அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, குமாரி, அதே போல எட்டையானுடைய சிவா ஜுவல்லர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பிந்தனிலிருந்து ராசையா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி மற்றும் மகள் வசந்தி, தினு, தசன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. பாதுகை சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா. அன்பான மனைவி தொலைசல பூமிகா சின்னத்தம்பி, நித்ய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்லிங்கம் முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எடையாந்துட்டி சிவாஞ்சோலஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வெளிமடைந்து செல்வராம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும். இதேபோன்று நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் மனசங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0127 5001, அதே போல 0127 5111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் இது தித்திக்கு.